0: காதலர் இல்வழி மாலை கொலைக்களத்து ஏதிலர் போல வரும்.
1: காதலர் இல்லா மாலை பொழுது கொல்ல வரும் பகை போன்றது.
2: When my beloved is not around, every evening feels like the arrival of a sword man in the slaughter field.
0: காலைக்கு செய்த நன்றன் கொல்யவன் கொல்யான் மாலைக்கு செய்த பகை.
1: மாலைக்கு என்ன தீங்கு செய்தேன், காலைக்கு செய்த நன்மைதான் என்ன?
2: What wrong did I do to the evening that it brings me the pain of separation? What wrong did I do to the morning, for it too brings no relief?
0: காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய்.
1: காலையில் தோன்றி பகலில் வளர்ந்து மாலையில் மலர்வது காதல்.
2: Love sickness is a strange ailment. It buds in the morning, unfolds through the day, and blossoms fully in the evening.
0: மறைப்பேன் மன் காமத்தை யானோ குறிப்பின்றி தும்மல் போல் தோன்றிவிடும்.
1: மறைத்தாலும் காமம் தும்மல் போல் வெளிப்படும்.
2: Can I conceal my passion? Impossible. It exposes itself like a sneeze, bursting unawares.
0: கூடிய காமம் பிரிந்தார் வரவுள்ளி கோடு கொடு ஏறும் என் நெஞ்சு.
1: பிரிந்தவர் வருகையை நினைந்து நெஞ்சம் ஏங்கி நோக்கும்.
2: My heart expands in great rapture. My distant beloved is returning with renewed affection.
0: காண்கமன் கொண்கனை கண்ணாரக் கண்டபின் நீங்கும் என் மென்தோல் பசப்பு.
1: காதலரை காண பசலை நீங்கும்.
2: The paleness that has colored my gentle skin will move away the moment I see my beloved and gaze at him intently.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க, இவனுங்களை எல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்க

0: ஜி.
1: ஆவி பறக்கும் டீ கடை, அவ வந்ததனால பூ கடை.
2: குழந்தை ஏன் அழல்? ரஜினி முருகன் டீ குடுக்க சொன்னான்.

முரசுகள் முழங்குக, யாழிசை மீட்டுக, நெடுங்குழல்கள் ஊதுக ஊதுக, மலை இருக்கும் இடமெல்லாம்

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் குஞ்சும் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் குஞ்சும் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தங்க தமிழீழ மண்ணில் ஒரு தலைவன் பிறந்தான், தமிழீழ நெஞ்சங்களிலெல்லாம் தம்பி நிறைந்தான் என்று களிப்படைந்து கானம் இசைக்கும் காளை ஒருவன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: தமிழ் எங்கள் மூச்சு.
1: ஆஹா, இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி
2: வர்றான். இந்த பாரு, நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ண நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ தரையை தொடச்சதெல்லாம் போதும், போய் அந்த செவத்தை தொட போ.
1: இந்த ஜகம்லாம் இங்க வேணாம். டூ வாட் ஐ சே, கோ.
3: நான்
1: தான் எடுத்து விட்டேன், என்ன நடக்குது இங்க?
4: என் வாயில இருந்த பபுள் கம் வாயாலே எடுத்து விட்டா.
1: வாயால் எடுத்தியா? இந்த பாரு, ஏதாச்சும் திங்கன்னு ஆசைப்பட்டேன்னா காசை கொடுத்து ஒரு வடைய வாங்கி தின்னு, பசிச்சா பண்ண வாங்கி தின்னு, ஆம்பளை பே வாய்க்குள்ள இருக்க எச்சிய புடிங்க திங்கிறிய. நீ எல்லாம் ஒரு சர்க்கிள் இன்ச்சு பொண்ணா
5: பொறாம
1: லைட்டா.
6: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பி

0: குக்கிங்கா? டெய்லி நான் தானே பண்றேன். இன்னைக்கு வாழ் வந்திருக்கா, நீயே பண்ணு.
1: டே டே ப்ளீஸ் டே டே அப்பனா கேவலமா இருக்குடா.
0: பரவாயில்ல, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், நீயே பண்ணு.
1: டே ப்ளீஸ் டே ப்ளீஸ் டே ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்
0: ஏன்டா இப்படி பண்ற?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: திடீர் மார்க்கெட் கொடுத்துருக்கீங்க, ஏதாவது கேசா?
2: கேசா மாச கடைசிப்பா, பையில பத்து பிசா கிடையாது. மாமூல் கிமுல் வாங்கினா வண்டி ஓடுது.
1: லஞ்சமா?
2: அடையப்பா, என்ன லஞ்சமா? நீ எல்லாம் எப்படியா போலீஸ் வச்சிருந்த?
1: மெரிட்லதான்.
2: அப்படி சொல்லு, என்ன மாதிரி கந்து வட்டிக்கு கடைங்கனே வாங்கி நாலு பேர் கைய காலை பிடிச்சி டிபார்ட்மெண்ட்ல நாலு பேர் காலை வாரி விட்டு சென்றிருந்தா அந்த மாமலோட அருமை தெரியும். அதெல்லாம் இல்லாதான் உனக்கு இந்த திமுரு தனா வெட்டலாம். இந்த பாரு, ஒரு அதிகாரி எழுத்து பேசாம சொல்ற கிட்ட பின்னாலே வரப்பாரு.
1: வர முடியாது போடா.
2: நீ வரல என்ன தர மாட்டாங்கப்பா. தனியா போனா கை நீட்டுவானுங்க. நீ இருந்தா இடையில இடையில போந்து காப்பாத்துவ. சொன்னா கேளு, பிளீஸ் ஹெல்ப் மீ.
1: சரி வாங்க.
2: ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா போனான்னு எதுவும் சொன்னியா?
1: புளோல ஏதாவது வந்திருக்கும்.
2: புளோல புளோல
1: வேற கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில்.
2: புளோல கெட்ட வார்த்தை வருமா?
3: காகரிய போட்டு ஒடிக்காதியம்மா, அடுத்தது வாங்க வேண்டாமா?
2: என்ன இங்க கடை போட்டுருக்க?
3: வேற எங்க போடுறது?
2: இது கார்பரேஷன் ஏரியா, இங்க கடை போடுறதா கவர்மெண்ட்க்கு பணம் கட்டணும்.
3: மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற.
2: இருப்பா டேய், புரியுதுல்ல? புரியுதுல்லடா,
3: சாப்பிட்டு நாலு நாளாச்சு, தர்மம் போடுங்க ஐயா.
2: ஒரு அதிகாரி ரெண்டு பேசிக்கும் போது ஐயா கொய்யான்னு இருக்க சத்தம் இல்லாம கேக்கணும்.
3: சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க.
2: நான் எப்படி உங்களுக்கு சண்டை போட்டேன்? நான் எப்ப சண்டை போட்டேன்? சண்டை போற அளவுக்கு எனக்கு ஈக்குவலானா?
3: வியாபார நேரத்துல உசுர வாங்காது ஏட்டையா, ரெண்டு பேரும் ஓர மாநிலங்க.
2: டேய் என்னடா இங்க வந்து நிக்கிற?
3: அவர்தானே நம்ம ரெண்டு பேரும் ஓரமா நினைக்க சொன்னாரு.
2: தள்ளுறா தள்ளுறா போல. டேய் நான் நாலு இடத்துக்கு போனோம், முதல்ல காசு கொடுங்க.
3: ஆமாங்க, நானும் நாலு இடத்துக்கு போனோம், முதல்ல காசு கொடுங்க. அவரே கோச்சிட்டு போறாரு, தொழில பொறுமை தானே அவசியம்.
2: பாத்துறா நிக்க.
3: இந்த இடரே கொடுங்க சாமி. இந்தாங்க ஏட்டையா.
2: டேய் ஒரு அதிகாரி எப்படி டீல் பண்ணுவோம்னு தெரியாது. காசை தூக்கி போடுற, வந்து எடுத்துக்கலாம்.
3: என்ன ஏட்டையா, ஒரு பிச்சைக்கார எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணலாம்? உனக்கு கேட்ச் பண்ண தெரியாது? போலீஸ் அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்த?
2: டேய் போலீஸ் ட்ரைனிங் இதுக்கு என்னடா இருக்கு? அங்க இதெல்லாம் சொல்லி தர்றாங்க.
3: பிசினஸ் அடிக்கடி கெடுத்துக்கிட்டு இருந்தா மண்ட மாநில பேசாம
2: ஏண்டா எமோஷனா? நீ ஏன் எமோஷனா? நீ
3: போட்டு தள்ளிடுவேன். ஒரு பிச்சைக்காரன் எவ்வளவு அமைதியா வாங்கிட்டு போற, எப்ப பார்த்தாலும்.
2: டேய் வாடா, நீ வாடா, உன்னை வச்சுக்கிறேன் வாடா. உன்னை நல்லவே நம்பி வந்ததுக்கு இரும்ப தூக்குறியா? ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா, என்ன சம்பாத்தியா?
3: டேய் நான் மாமூல் வாங்குற இடத்துல வந்து பிச்சை எடுக்க வராதா, பிச்சை எடுக்க வராதா, பிச்சை எடுக்க வராதா எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? பிச்சை எடுக்கிற இடத்துல மாமூல் வாங்க வராதிங்க, மாமூல் வாங்க வராதிங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்களுக்கு?
2: என்ன விட அதிகமா சம்பாதிக்கிற திமுறா உனக்கு. உன்னே வச்சுக்கிறேன், இங்க வச்சுக்கிறேன். இவனை எப்படி தூக்குறது? எப்படி நம்மள ஃபாலோ பண்ணுவான்? அப்ப தூக்க வேண்டியதான்.
3: டேய் மாமூல் கொடு. இன்னும் போனியால ஏட்டையா?
2: காய்கறி ஆச்சு புள்ள பண்ணு சீக்கிரம்.
1: இதெல்லாம் ஒரு பழப்பு.
4: Shut up, nonsense, idiot, nuisance, bloody ipakar! You are under arrest! Why are you here? Why are you here?
2: You will have a disturbance, rascal! Yabba!
5: GCSMR, Global Center for Siddha Medicine and Research. In Nirvanam, India matrum America vil padivu seyyapatta laaban okkamatra oru thondu nirvanam agum. Integrative Medicine enbadu namadu paarambariya maruthu muraikalaiyum நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: தரிசனம் கிடைக்காதா, தரிசனம் கிடை

0: மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு.
1: வீரம் மானம் நடத்தை தெளிவு இந்நான்கும் படைக்கு பாதுகாப்பு.
2: Valor, honor, legacy and loyalty. These are the real strengths of an army.
0: உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு.
1: கடும் பசி தீரா நோய் பகைமையும் இல்லாததே நாடு.
2: Glory to the nation that is free from hunger, epidemics and determined enemies.
0: எனை மாட்சி தாகிய கண்ணும் வினை மாட்சி இல்லார் கண் இல்லது அரண்.
1: செயல் வீரர் இல்லையேல் உறுதியான கோட்டையும் பயனற்றது.
2: However grand a fortress may be, it is useless if it lacks able men to defend it.
0: நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட வளந்தரு நாடு.
1: பிறரை நாடாது தன்வளம் உடையதே நாடு.
2: The ideal country is self-sufficient with resources and is not dependent on others for survival.
0: காண முயலைத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது.
1: முயலை தாக்கிய அம்பை விட யானையை தாக்க தவறிய வேலே சிறந்தது.
2: The spear that missed the elephant is more glorious than the arrow that got the hare.

0: பெரியோர்களே, அதாகப்பட்டது. கதையின் ஆரம்பத்திலே நமது கதையின் நாயகன், அதாவது 910 ரூபாய் சம்பளக்காரன், சக தொழிலாளர்கள் எல்லாம் ஃபேக்டரி கேட்டிலே நின்று சம்பளத்தை உசத்தி கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கையிலே அவர்களுக்கெல்லாம் கடுக்கா கொடுத்து விட்டு மிட்டுக்கா போகிறான்.
1: எங்க போறான்?
0: போகும் போதே எங்க போறான்னு கேட்டா உருப்பிடுமா? அவன் டாபடிக்க ஓடி போகிறான்.

0: என்னன்னு போய் கேளுடா.
1: அவங்களுக்கு நாம கூட்டி கொடுக்கணுமா?
0: அடி செருப்பா.
1: ஐயா, அது இல்லைங்கய்யா, அவங்களுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கணுமா?
0: ஓ, கொடுக்க முடிந்தது 910 தான், கொடுக்க முடியாது இனி ஒரு பைசா சேர்த்துதான்.
2: இவங்களை எப்படி சமாளிக்க போறீங்க முதலாளி?

0: இன்டர்நேஷனல் கம்பெனியோட அவங்க நாட்டில இருந்து ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு அனுப்புவா. இறக்குமதி பண்றோம், ரிஃபைன் பண்றோம், பேக் பண்றோம், பிராண்ட் பண்றோம், மார்க்கெட் பண்றோம்.
1: மார்க்கெட்டிங் ஸ்கோப் இல்லைனா வாங்குவோம் உத. இறக்குமதி பண்ண போவது எதை?
0: டீ.
1: என்னது?
0: தேயிலை.
1: அது சரி,
0: அது சரி. ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளவு? அந்த மல்டி நேஷனல் கம்பெனிக்காரன் காக்கா கடி கடிச்சு தருவான். 40% நமக்கு, 60% அவனுக்கு.
1: அப்போ உள்ளூர் தேயிலை விவசாயிகளோட கதி?
2: அவங்க எக்கடு கேட்டா நமக்கு என்ன? நமக்கு நம்ம வெளிநாட்டு முதலாளிங்க தான் முக்கியம், அவங்களால கிடைக்கிற லாபம் முக்கியம்.
3: சதுரங்க ஆட்டத்திலே முதலாளிகள் காய் நகர்த்த தொழிலாளிகள் கைகள் என்ன பூ பறிக்குமா இல்லை காய் பொறுக்குமா?
0: கரைகள் தூங்க விரும்பினாலும் அலைகள் விடுவதில்லை,
4: விடுவதில்லை.
0: மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லை,
4: விடுவதில்லை.
0: ஓடி ஓடி ஒளிந்த போதும் வாழ்க்கை விடுவதில்லை,
4: விடுவதில்லை,
0: விடுவதில்லை,
4: விடுவதில்லை.
0: சொடுக்கி விட்டா எங்கிருந்தோ சாட்டைய, சுத்தி விட்டா பம்பரமா நாட்டைய, சூட்சம கயிறு எங்கிருந்து நீளுது?
5: அமெரிக்காவிலே, இங்கிலாந்திலே, பிரான்சிலே, ஜெர்மனியிலே
6: நமக்கு ஒத்தாசைக்கு ஆள் இருக்கிறான்.
7: நாம தனிமரம் இல்ல, தோப்பு
8: வைக்க போறோம் பாரு. ஆப்பு.
0: நமக்கு தேவை நல்லதொரு முடிவு. இந்த நாடகத்துல மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் தான் நல்ல முடிவு வேணும்னா நாடகக்காரன் நாங்க மட்டும் மனசு வச்சா போதாது. நான், நீ, அவர், இவர், அவங்க, இவங்க, அது நாடகத்தை கெடுத்துக்கிட்டு ஹாரன் அடிச்சுட்டு கார்ல குறுக்க போறாங்களே இவங்க, நாம எல்லாரும் மனசு வைக்கணும், முடிவு எடுக்கணும்.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் உண்டு, தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க

0: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி பாடகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு.
2: அன்பின் ஆர்வம் நட்பாய் வளரும்.
3: Attraction and affection born out of love will find its fruition in beautiful friendship.
1: அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அறியார், மரத்திற்கும் அகுதே துணை.
2: அறத்திற்கும் மரத்திற்கும் அன்பே துணை.
3: Love is at the root of righteousness, valor and courage.
1: அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை, வன்பார்க்கண் வற்றல் மரம் தெளித்தற்று.
2: அன்பில்லாத மனம் பாலை நிலத்து பட்ட மரம்.
3: A green leafy tree will not sprout in a rocky desert. Likewise, a life without love will not flourish.
1: அன்பின் வழியது உயிர்நிலை, அகதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு.
2: அன்பே உயிர், அன்பு இல்லாதது வெறும் உடம்பு.
3: Love is the essential substance of life. Without love, we are only a collection of bones covered with skin.

GCSMR குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org

வணக்கம் அன்பார்ந்த கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது மைக்கேல் ஜாக்சன் இசைக்குழுவின் சார்பிலே மணமக்களை வாழ்த்தி ஒரு அற்புதமான பாடல் உங்களது மத்தியிலே.

0: இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மேட்டுக்கள் புதுசு. இதோ இன்றைய மேட்டுக்கள் புதுசை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் எங்கள் திரிவாய் உங்களுக்காக.

நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு நிகழ்ச்சி பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நாளை மீண்டும் பாவையர் உலக நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

no, no, no, no.

0: இருப்பது அமிர்த தவாணி தமிழின் மூச்சி.
1: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாவையர் உலகம் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கின்றது உங்களுக்காக.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி தமிழ் எங்கே மூச்சி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குல போவோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு வெட்டு பலகாரம். அது வந்து நான் என்ன முறை நான் செய்கிற முறையில் நான் உங்களுக்கு சொல்லித்தாரன். இது நல்லா சாஃப்டாக மொறு முரண்டு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்து உரைப்பாகவும் செய்யலாம், இனிப்பாகவும் செய்யலாம். அது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் செய்து கொள்ளலாம். இதுக்கு தேவையான பொருட்களையும் செய்முறையையும் பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமமா அல்லது மைதாமா, அது ரெண்டும் நீங்கள் கலக்கலாம், கலந்தும் நீங்கள் செய்யலாம். அவிக்காத கடையில் வாங்கின மாதிரியான கோதுமமா, அந்த அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளோர், அது வந்து ஒரு 3 கப்பில் செய்வோம். அதுக்கு பட்டர், இந்த ஸ்டிக்கில் இருக்கிற பட்டர் வந்து 1 ஹோல் ஸ்டிக், அதாவது 8 டேபிள்ஸ்பூன். மற்றது உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ப. இதுக்குள்ள போட்டு குழைக்கிறதுக்கு ஆக உங்கள் இந்த குழைக்கிறதுக்காக நீங்கள் 1 தேக்கரண்டி சீனி உப்போட சேர்த்து, மற்றது 1 முட்டை, அது நல்ல கோல்டாக இருக்க வேணும், பட்டரும் நல்ல கோல்டாக இருக்க வேணும். அதே மாதிரி நீங்கள் இதை தண்ணியிலையும் குழைக்கலாம் அல்லது தேங்காய் பால்லேயும் குழைக்கலாம். அப்படி நீங்கள் குழைக்கிறதா இருந்தாலும் அதுக்கு நீங்கள் அதுவும் வெரி வெரி கோல்டாக இருக்கணும். இப்போ தண்ணியை வந்து நல்லா கோல்டாக ஆக்கிட்டு அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. அப்படியே கோல்டான தண்ணியை ஃப்ரிட்ஜுக்கில் வச்சுட்டு செய்ய போகிற நேரம் நீங்கள் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸையும் அதுக்குள்ளே போட்டுட்டு விட்டு குழைச்சிங்கன்னு சொன்னால் தான் அது நல்லா இருக்கும். அதால் தண்ணி வந்து அந்த கோல்டாக இருக்கட்டும். மற்றது பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் நீங்கள் உரைப்பாக செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு மிளகாய்த்தூள் வந்து 1 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் எள், 1 கரண்டி அல்ல 1 தேக்கரண்டி அல்ல 2 தேக்கரண்டி எள். இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ செய்கிற முறையை நாங்கள் பார்ப்போம். இதை செய்கிறதுக்கு நீங்கள் பட்டர் வந்து சரியான கோல்டாகவே இருக்கணும், அந்த கியூப்ஸ் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகாமல் அப்படி கட்டியாகவே இருக்க வேணும். அதே மாதிரி இந்த தண்ணியும் முட்டையும் உங்களுக்கு நல்ல கோல்டாக தான் இருக்க வேணும். அப்போ தான் அது வந்து அந்த அந்த கிறிஸ்பினஸ் அந்த அந்த டெக்ஸ்சர் எல்லாம் நல்லா வரும். இப்போ 1 பவுலுக்குள்ளே மாவை அரித்து போடுங்க. பெரிய வடியில் போட்டுட்டு இல்லாட்டி அரித்தட்டில் போட்டுட்டு நீங்கள் அதை அரித்து கொள்ளுங்க. இதுக்கு பேக்கிங் பவுடரோ எதுவுமோ போடக்கூடாது. அதுக்குள்ள நீங்கள் சீனியை போடுங்க. சீனியை போட்டுட்டு இந்த தண்ணிக்குள்ள இந்த உப்பு வந்து சரியான கரெக்டாக பார்க்குறதுக்கு நான் வந்து செய்கிறேன். நான் தண்ணிக்குள்ளேயே உப்பை கரைச்சிட்டு தண்ணியை டேஸ்ட் பார்ப்பேன். ஒரு தண்ணியில் அந்த உப்பு கரெக்டாக நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதை தான் நான் விட்டு குழைக்கிறேன். அப்போ அதுக்கு தண்ணி வந்து நல்லா கோல்டு கோல்டில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க முந்தி உப்பை டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வையுங்க. ஏன்னா பிறகு இந்த கோல்டு வாட்டரில் உப்பு கரைகிறதுக்கு கண்ணேரம் பிடிக்கும். டேஸ்ட்டை பார்த்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு எடுத்து நீங்கள் கொஞ்சம் கூட போடுங்க. ஏன்னா ஐஸ் கட்டி போடுவோம் இதுக்குள்ளே, அப்போ அந்த உப்பு குறையும் சில நேரம். இப்போ தண்ணியை வெளியில் எடுத்து அதுக்குள்ளே ஐஸ் க்யூப்ஸையும் போடுங்க. அந்த கோல்டான வாட்டருக்குள்ளே ஐஸ் க்யூப்ஸையும் போடுங்க. அப்படியான கோல்டு வாட்டர் தான் இதுக்கு தேவை. அது பிறகு அதுனா கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டு குழைக்க போகிறேன். அது கோல்டாக தான் இருக்க வேணும். அதே நேரம் அந்த முட்டையையும் கோல்டாகவே எடுத்து அடித்து வச்சுக்கொள்ளுங்க. அடிச்சுட்டு அந்த முட்டைக்குள்ளே கொஞ்சம் போல் தண்ணியையும் சேர்த்து அடிச்சுக்கொள்ளுங்க. 1 1/2 கப் தண்ணியும் எடுத்து அடித்து வச்சுக்கொள்ளுங்க. அடித்தா அது இருக்கட்டும். இப்போ நீங்கள் பட்டரை நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டிக்கொள்ளுங்க. சின்ன குட்டி குட்டி குட்டி குட்டி குட்டி க்யூப்ஸ் மாதிரி சின்னனாக கோல்டாகவே வெட்டிக்கொள்ளுங்க. அந்த கோல்டு பட்டரை இந்த மாவுக்குள்ளே போட்டு அப்படியே கையால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவோட ஃபுல்லாக பட்டர் சேர்கிற மாதிரி குழச்சி வச்சுக்கொள்ளுங்க. முதல் எல்லாம் சேர்ந்த மாதிரி வந்தா பிறகு அந்த சீனியும் பட்டரும் அதோட சேர்ந்து குழச்செடுங்க. அதுக்கு பிறகு அந்த எள்ளை போடுங்க. எள்ளையும் போட்டு அதையும் நல்லா கையால் மாவோட சேர்த்து விடுங்க. அதுக்கு பிறகு இந்த முட்டையும் அந்த கோல்ட் வாட்டரும் போட்டு அடித்த அந்த இதை அப்படிங்கோ, அல்லது நீங்கள் தேங்காய் பால் விடணும்னு சொன்னால் அந்த தேங்காய் பால் பவுடரையும் இதோட கிளங்கோ, அல்லாட்டி அந்த தேங்காய் பால் கட்டியாக இருக்கிறதையும் போட்டு நல்லா கோல்டாகவே இதோட பிசைஞ்சு பாருங்கோ. அதுக்கு பிறகு இந்த முட்டையையும் அந்த தண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழையுங்கோ. குழச்சி நீங்கள் அந்த அதோட சப்பாத்தி பதத்துக்கு எடுக்கணும். அந்த பதம் பெறும் வரைக்கும் நீங்கள் குழையுங்கோ. தண்ணி காணாட்டி மிச்ச தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் நீங்கள் குழைக்கணும். அந்த கோல்டாகவே இருக்கணும் எல்லாம். அப்படி நல்லா குழச்சி நல்லா பிசைஞ்சு அழுத்தி நல்லா பிசைஞ்செடுங்கோ. ஒரு கையில் ஒட்டாத அளவு பதம் பெறும் வரைக்கும் நீங்கள் வடிவாக குழைக்கணும். நல்லா அழுத்தி பிசைஞ்சு குழச்சிட்டு அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைங்கோ. ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்கில் இருக்கட்டும் அது. அதுக்கு பிறகு அடுப்பில் சட்டியை வச்சுட்டு நீங்கள் அந்த அந்த போலை அப்படியே எடுத்து ரெண்டு மூன்று துண்டை ஆக்கிட்டு ஒரு உருட்டி வச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே மிச்சத்தை வச்சுக்கொள்ளுங்க. ஒரு துண்டை மட்டும் எடுங்கோ. எண்ணெய் கொதிச்சா பிறகு நீங்கள் அதை கத்திரிக்கொள்ளால் சின்ன சின்ன சின்ன சின்ன துண்டாக வெட்டினீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு சிப்பி மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் போட்டில் வச்சு உருட்டிட்டு மெல்ல நல்ல மெல்லிசாக உருட்டிட்டு நீங்கள் அதை ஒரு டைமண்ட் ஷேப்லேயோ அல்லது ஸ்கொயர் ஷேப்லேயோ அல்லது மூடிகள் வச்சு ரவுண்ட் ஷேப்லேயோ வெட்டிட்டு நீங்கள் அதை பொறித்து பொன்னிறமாயினோன்னு எடுக்கலாம். நீங்கள் உரைப்பு போட்டு செய்கிறேன்னு சொன்னால் அந்த எள்ளெல்லாம் போடுற நேரம் நீங்கள் அந்த தூளையும் போட்டு மிக்ஸ் பண்ண வேணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்தீங்கன்னா அது உரைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு போல் பொறிச்சு முடிஞ்சா பிறகு திரும்ப அடுத்த போலையும் எடுத்து அதே மாதிரி வெட்டி நீங்கள் பொரியுங்க. நல்லா எல்லாம் பொறிச்சு முடிஞ்சா பிறகு முக்கால் கப் சீனி எடுத்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை பாகு காய்ச்சுங்கோ. இது இனிப்பாக செய்கிறேன்டா. பாகு காய்ச்சிட்டு அது ரெண்டு கம்பி பதம் வரும். அந்த ஒரு கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பி பதம் வரும். அந்த பாகுட தன்மை வந்தோடனே இந்த சிப்பிக்கு மேலே ஊற்றிட்டு நீங்கள் அதை வடிவாக கிளறி விடணும். ஏன்னென்னு சொன்னால் ஒரு அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது போய் கட்டி ஆயிரும். அப்போ இது எல்லா பக்கத்துலேயும் கோட் பண்ணுற மாதிரி ட்ரிசில் பண்ணி ட்ரிசில் பண்ணி நீங்கள் அதை வடிவாக குளிக்க குளிக்க பிரட்டி எடுங்கோ. பிரட்டி எடுத்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் விட்டிங்கன்னா அது நல்லா பாகெல்லாம் இந்த சிப்பியில் ஒட்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக பிஸ்கட் மாதிரி நல்லா இருக்கும். ஒரு அந்த எள்ளெல்லாம் பொறிஞ்சிருக்கும் அதுக்குள்ளே. அப்போ அதெல்லாம் கடிப்பட சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே கொஞ்சம் சீனி நான் முதல் போடுறது என்னத்துக்குன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல வடிவான கோல்டன் கலர் இதில் கிடைக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் விட்டு செய்வீங்கன்னு சொன்னால் அதை கடிச்சு சாப்பிடிக்கல அந்த தேங்காய் பால் வாசம் எல்லாம் வேறு நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயங்களை சொல்லுங்கோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம். இடம் பெற்றுக்கொண்டிருக்கும் பாவையர் உலகத்தில் இன்றைய நாள் என் தயாரிப்பில் கோதுமை மாச்சிப்பி செய்கிறது எப்படி என்று சொல்லி இது எந்த முறையில் நான் செய்கிற விதம் நான் அநேகமாக நான் செய்கிறது அது பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து நினைந்திருங்கள். அமெரிக்க தமிழ் வானொலியுடன் நியோ க்ரோச்சஸிலிருந்து நாம் இன்னோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயோர்க் ராச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: நம்மை தென்றலாய் தழுவி செல்லும் இனிமையான பாடல்களை கேட்க ஆவலாக இருக்கிறீர்களா? அதுவும் ஒரே இசையமைப்பாளரின் சிறந்த பாடல்களாக இருக்க வேண்டுமா? இதோ உங்களுக்காகவே ஒளிபரப்பாகிறது மாலை தென்றல். பசிபிக் கரையிலிருந்து நாள்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை அமெரிக்கன் தமிழ் ரேடியோவில் புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களின் இனிமையான பாடல்களை கேட்க தவறாதீர்கள். இந்த நிகழ்ச்சியை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ ஆப் மூலமாகவும் அல்லது இணையதளம் மூலமாகவும் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் பாடல்களை கேட்டு கூதுகளிக்க மாலை தென்றல்.

0: சார் இவங்க பாடுறது?
1: என்ன சார் நீங்க, இவங்களை தெரியாதா? இது வரைக்கும் இவங்க கச்சேரி கேட்டதில்லையா நீங்க? சார் இவங்க தான் ஃபேமஸ் பாடகி, சியாமலா கௌரி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம், பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நாம் தமிழ்நாட்டில் முருகனுக்கு சூர சம்சாரம் நடத்துகிறோம், ஆனால் பாலக்காட்டில் அந்த மலையால அந்த மக்கள் முருகனை வழிபடுகிற அந்த சூர சமகாரம் என்பதற்கு இன்னும் தூய தமிழில் சூரன் தோர் என்று வைத்திருக்கிறார். நல்லூர் யாழ்ப்பாணத்திலே சூரன் தோர், உங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் இதழ்களில் உங்கள் உரையாடல்களில் சூர சமகாரம். ஒரு தாய்மொழிக்குள் இன்னொரு சொல் போனால் என்ன ஆகும் என்பதை எண்ணி பாருங்கள். பாலை வனம், அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவீங்க? டெசர்ட். ஒரு அந்நிய சொல் உள்ளே வரும்பொழுது உங்களுக்குள் தவறான பொருள் வருகிறது. டெசர்ட் என்று சொல்கிறோம், ஆனால் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் கேரளாவின் அந்த மாவட்டத்திற்கு பெயர் பாலக்காடு. மலையாளி தமிழும் தமிழும் வைத்திருக்கிறான், தமிழன் தமிழையும் சமஸ்கிருதத்தை வைத்திருக்கிறான். அதெல்லாம் நாம் பாலை வனம் என்கிறோம், டெசர்ட் என்கிறோம். அவன் பாலை காடு என்கிறான். ஏன்? வெப்பாலை என்ற ஒரு மரம் அதிகமாக விளைகிற நிலம் என்பதால் அவன் பாலைக்காடு பாலக்காடு என்று அவன் தமிழில் உச்சரிக்கிறான்.

இந்த இசம் அந்த இசம் இல்லை, தமிழ் தமிழ் தமிழ், தமிழ் இனம் தமிழ் இனம். அதற்காக அவர் புத்தக கண்காட்சிகளில் தேடிய புத்தகங்களை விட பழைய புத்தக கடைகளில் தேடிய புத்தகங்கள் தான் அதிகம். அத்த புத்தக அந்த தேடலில் எனக்கும் அவர் சங்க இலக்கிய பழைய நூல்களை எல்லாம் தேடி தேடி கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒரு வரலாற்றின் தாயாக தேடலராக அவர் வாழ்ந்த வரலாற்றின் ஒரு தொகுப்பின் அடையாளம்தான் தெற்கின் புத்தர். இன்னும் அவர் செய்ய வேண்டிய கடமைகள் அவருடைய தேடலில் அவர் அவ்வளவு வைத்திருக்கிறார். இந்த பழைய நூல்களை தேடுகிற அந்த வாழ்க்கை தமிழர்களுக்கு இன்றும் தேவையாக இருக்கிறது. என்னை நீங்களெல்லாம் அறிவு மதி என்கிறீர்கள், ஆனால் சிலர் என்னை அறிவு கெட்ட மதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதுதான் பிடிக்கிறது. நான் அறிவு கெட்ட மதி என்பதுதான் எனக்கு பிடிக்கிறது. காரணம், நான் ஒரு அக்ரஹாரத்தில் பிறந்த அறிவு மதி. என்னுடைய ஊரின் பெயர் சு கீணனூர். இதை வாணியம்பாடி தமிழ்ச்சங்கத்தில் நான் பேசிய பேச்சில் சில வரலாற்றின் உண்மைகளை அந்த ஒலி அலைகள் நறுக்கிவிட்டு அவர்களுக்கு வேண்டிய பகுதியை மட்டும் உங்களிடம் காட்டி நான் ஒரு இனத்தை இரக்கமில்லாமல் திட்டுகிறவனாக என்னை பதிவு செய்கிற காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வரலாறு உங்களுக்கும் தெரியும், தெரியாமல் இங்கே நீங்கள் வரவில்லை. எல்லோருக்கும் விபத்து மயிரிடையில் நடக்கும், நமக்கு மட்டும்தான் நூலிழையில். அந்த நூலிழையின் வலிதான் இந்த 600-700 பக்கத்தினுடைய வலி வலி வலி. சு கீணனூர் என்றால் என்ன என்று தான் நான் பேசினேன். சு என்றால் சுதேத்திரிய கிராமம். சுதேத்திரிய கிராமம் என்றால் யாரோ இந்த நூலர்களுக்கு கொடுத்த ஒரு வாழ்விடம், ஒரு அகரகாரம் அந்த சுதேத்திரியம் என்பதற்கு. அதிலே எங்கள் முன்னோர்களை அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதைத்தான் நான் பேசினேன். ஆனால் அதற்கு முன்னதாக சில நிகழ்வுகளை உங்களுக்கு படிக்கிறேன். நூலிழையில் என்ன என்ன நடந்தது என்பதை அவர்கள் கண்முன்னே கீழ் சாதியினர் பட்டால் தீட்டு. கண்ணிலே படக்கூடாது. பறையர்கள் என்றால் தொட்டால் தீட்டு, சாணார்கள் என்றால் பார்த்தாலே தீட்டு. நான் பாரதி ராஜா அவர்களிடம் பணியாற்றிய பொழுது மானாபுர நல்லூர் என்று பொருணையாற்றின் கரையில் படப்பிடிப்பு. அப்போது ஒரு வயதான அம்மா ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். நான் படப்பிடிப்பின் ஓய்வில் அவரிடம் பேச்சு கொடுத்தேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், தம்பி எங்க காலத்துல இந்த மொட்டை அடிச்ச அந்த அம்மாக்கள் ஆத்துக்கு குளிக்க போவாங்க, போகும்போது அவங்க கையில ஒரு குச்சி இருக்கும், அந்த குச்ச தரையில தட்டிக்கிட்டே ஒத்து ஒத்து ஒத்து ஒத்து ஒத்து ஒத்து அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போவாங்க. அந்த சத்தம் கேட்டா நாங்க செடியிலையும் மரத்துலையும் பதுக்கிடுப்பார், எங்களை பார்த்தாலே அவங்களுக்கு தீட்டான் என்று ஒரு அம்மா சொன்னது என் வரலாற்று ஆவணம், என் கள ஆய்வில் கிடைத்த உண்மை. அதை நான் சொல்லாம, என் தமிழனுக்கு சொல்லாம நான் எப்படிடா சமூக நீதியை பற்றி பேச முடியும்? அததான் சொல்றாரு, இங்க பதிவு இருக்கு, இந்த புத்தகத்தை நீங்க இன்னைக்கு வர்றதுக்குள்ள அவ்வளவு விற்பனை ஆயிருக்குங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. சீர் உன்னுடைய அந்த முயற்சி இன்னும் இன்னும் வெல்லட்டும். இது தமிழில் மட்டுமல்ல, கேரளாவிலும் மலையாளத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டு அங்கும் இன்னும் அந்த மூளைகளுக்குள் அந்த அறத்தை மனிதர்கள் மட்டுமல்ல, மக்கள்கள் மட்டுமல்ல, அனைத்து உயிர்களும் நம் உடன் பிறந்தார்கள் என்ற நம்முடைய அந்த வலிமை மிக்க தமிழ் அறத்தை உலகத்திற்கு கொடுக்க பிறந்த நூல்தான் இந்த தெற்கின் புத்தர்.
அதுல இன்னும் சொல்லுகிறார், பெண்கள் தண்ணீர் குடத்தை இடையில் வைத்து சுமந்து செல்லக்கூடாது. புரிகிறதா? இப்படி தூக்கிட்டு போகணும், இடுப்புல வைக்க கூடாது. இந்த கொடுமையெல்லாம் இப்ப நினைச்சு பாருங்க, உங்க மகளுக்கு இப்படி செஞ்சே பாருங்க, ஒத்துப்பீங்களா? நம்ம தாத்தா ஒத்துக்கிட்டு இருந்தான், நம்ம பாட்டன் ஒத்துக்கிட்டு இருந்தான், நம்ம பாட்டி ஒத்துக்கிட்டு இருந்தான், அவதானே சுமந்தா. அந்த வலியை நாம் இப்போது மீட்டு கொடுக்காமல் இந்த தமிழ்நாட்டை மீட்க முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த சூழலில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள்? சிரிப்பதற்காக பல மேடைகள் இருக்கலாம், பட்டிமன்றங்கள் நடத்துவதற்காக பல மேடைகள் இருக்கலாம், ஆனால் இந்த நூல்களை போன்ற அந்த அறிவு செவ்வகத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய இந்த மேடைகள் தான் ஐயா நாளைய விடியலுக்கு உங்களுக்கு விதை போடும். காலணி அணியவும் அனுமதி மறுக்கப்பட்டது. ஆத்து மணல காலில் செருப்பு இல்லாம கடந்திருக்கீங்களா? நான் சின்ன பையன், நான் கடந்திருக்கிறேன். அப்ப கூட நான் மேல போட்டிருந்த சட்டையை கழட்டி அதுல கொஞ்ச தூரம் நின்றுட்டு அப்புறம் கடந்த பையன்னா, என் பாட்டன் சுடுமணலில் நடக்க வைக்கப்பட்டிருக்கான். செருப்பு போடக்கூடாது அவனுடைய தெருவில். கீழ் சாதியினரான நீச சாதியினர் பெரும் தெய்வங்களை வணங்கவும் அக்கோயில்களுக்குள் நுழையவும் தடை விதிக்கப்பட்டது. அதிலிருந்து பிறந்தவன் தான் நாராயணபுர. இதுல கூட பாருங்க, நம்ம தெய்வங்களை எல்லாம் சிறு தெய்வங்கள் என்கிறான், சரிதானே? அவன் தெய்வம் எல்லாம் பெருந்தெய்வம்ங்கிறான். நம்மளுடைய கூலங்கள், வரகு, திணை, சாமை, கேழ்வரகு, அதுக்கெல்லாம் இப்ப என்ன பேரு? சிறு தானியம் இல்லையா? கூலம், கூல வணிகனார், சிறு கூலம். இன்பம், வள்ளுவனால் பேரின்பமாக சொல்லப்பட்ட இன்பம், சிற்றின்பம். அதைவிட உலகத்தில் என்னடா பேரின்பம் இருக்கிறது? அடுத்த உயிரை பெற்றுக் கொடுக்க இன்பம் தானடா உலகத்தில் பேரின்பம். நம்ம மனசுக்குள்ள மூளைக்குள்ள நம்முடைய அனைத்து சொற்களையும் அழித்து நொறுக்கி விட்டான். பாலைவனம், ஒரு தாய்மொழிக்குள் இன்னொரு சொல் போனால் என்ன ஆகும் என்பதை எண்ணி பாருங்கள். பாலை வனம், அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவீங்க? டெசர்ட். ஒரு அந்நிய சொல் உள்ளே வரும்பொழுது உங்களுக்குள் தவறான பொருள் வருகிறது. டெசர்ட் என்று சொல்கிறோம். ஆனால் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் கேரளாவின் அந்த மாவட்டத்திற்கு பெயர் பாலக்காடு. மலையாளி தமிழும் தமிழும் வைத்திருக்கிறான், தமிழன் தமிழையும் சமஸ்கிருதத்தை வைத்திருக்கிறான். அதெல்லாம் நாம் பாலை வனம் என்கிறோம், டெசர்ட் என்கிறோம். அவன் பாலை காடு என்கிறான். ஏன்? வெப்பாலை என்ற ஒரு மரம் அதிகமாக விளைகிற நிலம் என்பதால் அவன் பாலை காடு, பாலக்காடு என்று அவன் தமிழில் உச்சரிக்கிறான். நாம் தமிழ்நாட்டில் முருகனுக்கு சூர சம்சாரம் நடத்துகிறோம், ஆனால் பாலக்காட்டில் அந்த மலையாள அந்த மக்கள் முருகனை வழிபடுகிற அந்த சூர சமகாரம் என்பதற்கு இன்னும் தூய தமிழில் சூரன் தோர் என்று வைத்திருக்கிறார். நல்லூர் யாழ்ப்பாணத்திலே சூரன் தோர். உங்கள் தமிழ்நாட்டில், உங்கள் இதழ்களில், உங்கள் உரையாடல்களில் சூர சமகாரம். கனமழை பெய்யும் போது குடை பிடிக்கக்கூடாது. யார்? நீர் நிரம்பிய குளத்தில் இந்த கொடுமையெல்லாம் கேளுங்க, நடந்தது. அவர் ஒன்றும் பொய் சொல்லல, அவ்வளவு ஆதாரங்களை சேகரித்திருக்கிறார். இந்த காட்சியை பாருங்க. நீர் நிரம்பிய குளத்தில் உடைப்பு ஏற்பட்டால் அது குற்றம், தெய்வ குற்றம் என்று அறிவித்து தாழ்த்தப்பட்ட அடிமைகளை குளத்தில் உடைப்பெடுத்த இடத்தில் உயிரோடு போட்டு மூடி இருக்கிறார்கள். விடலாம் அவனுங்கள. நடந்த உண்மை ஐயா, கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் நடந்த உண்மை. என் உயிருக்கினிய விஜயகுமார் வந்திருக்கிறார் தமிழோசை, சயா மரணதையில் என்ற ஒரு நூலை பதிப்பித்திருக்கிறார்.
மலேசியாவில் ஜப்பானியர்களால் கொண்டு செல்லப்பட்ட தமிழர்கள் என்ன பாடுபட்டார்கள் என்ற வழியை அந்த நூல் சொல்லுகிறது. ஒரு 90 வயது மலேசிய ஒரு தமிழர் எனக்கு சொன்ன ஒரு காட்சி, ஒரு சிறு தவறு செய்துவிட்டார் ஒரு தமிழன், அவனை இங்கே நிறுத்தி வைத்து விட்டு ஒரு மேசைக்கு அருகே ஒரு ஜப்பானியர் நிற்பாராம். இவரை கண்ணை கட்டி கண்டாணி நீ ஓடி பிழைத்துக்குள் என்று நெட்டி தள்ளுவாராம். அவன் வேகமாக ஓடுவானாம். ஜப்பான்காரன் கையில் வாள் வைத்து என் தமிழன் கழுத்தை சீவுவானாம். உடம்பு ஓடிக்கொண்டே இருக்குமாம் என் தமிழன் தலை நம்முடைய சிறுதெய்வ கோயில்களில் வெட்டப்பட்டு துடிப்பதை போல் துடித்துக் கொண்டிருக்கிறது. சயாமரண ரயிலை தாங்கி படியுங்கள். உடைப்பு எடுத்துதான் அது மன்னனுக்கு தெய்வ குற்றமாம். அதற்கு என் மக்களை உடைப்பெடுத்த இடத்தில் போட்டு உயிர் நீக்கி அடைப்பு அடைத்த வலி இந்த நூலில் இருக்கிறது. ஒரு மன்னருக்கு இடர் ஏற்பட்ட போது தெய்வ குற்றம் காரணம் என அறிவித்து அதை போக்க பரிகாரமாக தாழ்த்தப்பட்ட சமூக குழந்தையின் 15 பேரை பலி கொடுக்க வேண்டும். உள்ள வாங்குறீங்களா? அப்பதான் இந்த புத்தகத்தை வாங்க முடியும். ஒரு சமயம் தாழக்குடி ஊரில் மேலாடை அணிந்ததற்காக சாம்பவர் எனக்குழு பெண் மாடத்தியை மாட்டுக்கு பதிலாக தங்கள் வயல்களில் கலப்பையில் பூட்டி உழுது சித்திரவதை செய்து கொன்றனர். நினைச்சு பார்க்க முடியுதா? இதே கதையைத்தான் நானும் சொன்னேன். என்னுடைய ஊரில் அந்த அக்ரஹாரத்துக்காரர்களுக்கு பணிவிடை செய்வதற்காகத்தான் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாகவும் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் இருந்த எங்கள் வாழ்க்கை அவர்களுக்கு சேவை செய்வதாக எங்கள் பாட்டன் பாட்டிகள் அவர்களுக்கு ஏரோட்டி கொடுத்து காலில் செருப்பு இல்லாமல் ஆடு மாடு மேய்த்து அவர்களுக்கு நெய் போட்டு பருப்பு போட்டு சாப்பிடுகிற வாழ்க்கைக்கு துணையாக இருந்தவர்கள் தான் எங்கள் பாட்டன் பாட்டிகள். என் ஊரில் அவர்கள் சொன்ன அதே வரலாறு. இங்கே என் தாய் நுகத்தடியில் மாட்டுக்கு பதிலாக கட்டி ஓட்டினார்கள். என் ஊரில் சிறு தவறு செய்து விட்டார் இந்த தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களில் யாராவது ஒருவர் அந்த நுகத்தடியையே முதுகில் வைத்து கைகளை இப்படி வைத்து கட்டி காலை பிணைத்து கட்டி சுடு மணலில் கொதிக்க கொதிக்க சுடுகிற மணலில் அவர்களை போட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த சுடு மணலில் போட்டு வேக வைப்பார்கள். அதற்கு அன்றைக்கு பெயர் உழைப்பாரி. சிறு தவறு செய்தால் காலால் கிண்ணி போடுவது, கிண்ணி என்றால் வட்டம் போடுவது, அந்த வட்டத்திற்குள் அந்த குற்றம் செய்தவன் நிற்க வேண்டுமா? அதிலிருந்து கொஞ்சம் மயக்க வந்து கொஞ்சம் வெளியே வந்துவிட்டால் கூட சாட்டை கடியால் அடித்து இந்த வழிகளைத்தான் நான் அந்த மேடையில் பேசினேன். இப்பொழுது போன ஆண்டு ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால் போன அந்த நூலோர்களுடைய உறவினர்கள் தங்களுடைய பேர குழந்தைகள் பேத்தி குழந்தைகளை எல்லாம் அழைத்து வந்து எங்களுடைய அம்மன் கோயிலுக்கு முன்னால் இதுதான் நாம் வாழ்ந்த ஊர், இதுதான் நாம் குளித்த மணிமுத்தா நதி என்று காட்டிவிட்டு போன படங்களை நான் வைத்திருக்கிறேன். அறிவுமதி பெரியாரின் பிள்ளை, அம்பேத்கரின் பிள்ளை, மார்க்ஸ் எங்கெல்ஸின் பிள்ளை, நான் எதற்கு பொய் சொல்ல வேண்டும்? என் மண்ணில் நடந்த வரலாற்றை நான் பேசவில்லை என்றார். நான் எதற்கடா கவிஞன்? நான் எதற்கடா மேடையில் ஒலி வாங்கி முன் என்று நான் பேச வேண்டும்? அத்தனை சோகங்கள். என் ஊர் சுதேத்திரிய கிராமம் சொன்னேன். இது நான் சொல்வது பொய்யாக இருக்கலாம், ஆனால் காலச்சுவடு பதிப்பகம் இங்கே இருக்கலாம், நற்றினையில் கூட இருக்கலாம். ஐயா தமிழ் தாத்தா ஓவியசா அவர்கள் எழுதிய என் சரிதை என்ற நூல் தயவு செய்து படியுங்கள். முதல் அத்தியாயம் என் ஊர் எழுதுறாரு,
தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு மன்னர் தன்னுடைய மக்களை பார்க்க சில ஊர்களுக்கு வருகிறார். ஒரு 4-5 ஊர்களை பார்த்து விட்டார். அடுத்து மதியம் உச்சி வெயில் அவர் ஒரு இடத்தில் அமர்ந்து ஓய்வெடுக்கிறார். பசிக்கிறது, உணவு பரிமாறச் சொல்லுகிறார், பரிமாறுகிறார், சாப்பிட்டு விட்டார். அப்போதுதான் ஒரு பார்ப்பனர் வருகிறார். நல்ல சாப்பாடு ஐயரே என்று மன்னன் சொல்லுகிறார். சாப்பிட்டீங்களா? ஏ இல்ல, இன்னைக்கு சனிக்கிழமை, ஒரு பொழுது விரதம் இருக்கணுமே, நீங்க சாப்பிட்டுட்டீங்களே மன்னா அப்படிங்கிறாரு. ஐயோ, அரண்மனையில இருந்தா சொல்லியிருப்பாங்க, இங்க நீ இப்ப வந்து சொல்றியே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்கிறார். அந்த நூலார் அறிவில் சிறந்தவர்கள் அல்லவா? என்ன சொல்கிறார் தெரியுமா? மன்னா, நீ ஒரு பொழுது உணவு சாப்பிட்டாயே, இந்த இடத்தில் 64 கல் கட்டிடங்களை கட்டு. அதுல இந்த சொத்துப்பட்டியில் இருக்கிற பிராமணர்களை எல்லாம் அழைத்து வந்து ஒரு அக்ரஹாரத்தை உருவாக்கு. அவனுக்கு 1000-2000 ஏக்கர் இங்க எழுதி வை. இந்த சூத்திர பசங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கொண்டு வந்து அவனுக்காக உழைக்க வை. அந்த ஒரு பொழுது நீ சாப்பிட்டதற்கு பரிகாரம் வந்துவிடும் என்று சொல்ற. அப்படி மன்னன் கொடுத்த, பார்ப்பனர்களுக்கு கொடுத்த ஊரின் பெயர்தான், நான் பிறந்த ஊரின் பெயர்தான் என்று என் தமிழ் தாத்தா உருவேசர் சொல்கிறார். அந்த ஊரின் பெயர் உத்தமதானபுரம். இந்த வழியெல்லாம் நாங்க சொல்லாம யாருக்கிட்டடா சொல்ல முடியும்? யாருகிட்ட சொல்ல முடியும்? என் தமிழ்கிட்ட தான் சொல்ல முடியும். அவனுக்கு இத்தகைய அரசியல் அறிவை ஊட்டாமல் நாங்கள் என்ன இந்த மண்ணுக்காகவே உழைக்கிற பிரபாகரனை சாகடிக்க வேண்டும்? ஒற்றுமை இல்லாமல் முற்றும் முடிந்ததாய் நினையாதே, முத்து மூட்டிய நெருப்பு அணையாதே என்று எழுதினேன்.

ஐயா வழி சொல்ல சுமந்து சொல்லும் நாங்கள்லாம். நம்ம பாமரன் சொன்னார்ல பல்பு, அந்த பல்பு நாராயண குருவை ஒரு ஆன்மீக முழுமையாளராக ஆக இருந்த அவரை தந்தை பெரியாரின் பக்கமாக சமூக பார்வையில் திருப்பியது பல்பு. கோயில்களை கட்டியது போதும், அதில் என்ன செய்தாய்? அவனுடைய பெருங்கடவுள்களை, உனக்கு ஒரு பெருங்கடவுள் இருந்தால் நான் ஒரு பெருங்கடவுள்களை உருவாக்கி என் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள் இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை நீக்கி உனக்கும் எனக்கும் சமம் என்ற ஆன்மீக வழி நான் நிரூபிக்கிறேன் என்பதற்காகத்தான் அவர் அந்த பெருங்கோயில்களை கட்டத் தொடங்கினார். பல்பு அதை பார்த்தார், ஆனால் அது ஆன்மீகத்தின் வழி போனால் நாளை என்ன செய்வார்கள்? இந்த நாராயண குருவை புரட்சியாளனாக சொல்ல மாட்டார்கள், இந்த நாராயண குருவை சமூக சீர்திருத்தவாதியாக சொல்ல மாட்டார்கள், அவரையும் ஒரு கடவுளாக்குவார்கள். அந்த கடவுளாக்கி அவனை ஒரு மதத்தின் அடையாளத்தில் அவன் சாயத்தை மாற்றுவார்கள். அதன் அடுத்து அந்த மாநிலத்தின் மக்களுக்குள் தேவையற்ற ஒரு வாழ்வை அழிக்கின்ற மறுபடியுமான அந்த நூலோரு அரசியல் உள்ளே வருவதற்கு நாராயணகுருவை பயன்படுத்துவார்கள் என்று விழிப்போடு இருந்தவர் பல்பு. குமாரன் ஆசன் அந்த படித்தாரே, அவர் படிக்க எவ்வளவு வேதனைப்பட்டார் என்பதை படித்து படித்து நான் முந்தா நாள் அழுதிருக்கிறேன். சின்ன சின்ன கல்வி அசைவுகளில் கூட அவரை படிக்க விடவில்லை. மருத்துவ கல்வி படிக்க, அதற்குள்ளும் திருவனந்தபுரத்தில் படிக்க வாய்ப்பில்லை. சென்னையிலே போய் அங்கேதான் படிக்கிறார். இதற்குள் இன்னொரு கதையை சொல்ல வேண்டும். ஓமந்துரார் என்ற ஒரு முதலமைச்சர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர் முதலமைச்சராக ஆன அந்த சூழலில் அவருடைய மனைவி இறந்து விடுகிறார். ஒரே ஒரு பையன் ஓமந்துரா ராமசாமி அவர்களுக்கு. படிக்க அனுப்புகிறார். எங்கே? வாவேசு ஐயர் என்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரர். சுதந்திர போராட்ட வீரரில் அவர் எந்த அப்பழுக்கும் சொல்ல முடியாது. அவர் சேரன்மாதேவியில் ஒரு ஆசிரமம், குலக்கல்வி இல்ல ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்துக்கு பேரு குருகுலம், தமிழ் குருகுலம். அந்த குருகுலத்தில் போய் யாரு, முதலமைச்சருடைய மகன் போய் சேர்ந்திருக்கிறார். ஒரு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு மகன் அப்பா கிட்ட வர்றாரு, எனக்கு அங்க படிக்க திருப்பம் இல்லப்பாங்கிற. ஏப்பா இல்லப்பா, அவங்க நூல் போட்ட பசங்களெல்லாம் தனியா உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்கப்பா, எங்களெல்லாம் தனியா உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்கப்பா, நாங்க ரெண்டு பேரும் ஒரே கல்வி தானப்பா படிக்கிறோம், எங்களுக்குள்ள என்னப்பா வேறுபாடு என்று அவன் சொல்லுகிறான். இதனை ஐயா கிட்ட சொல்லு என்ற பொழுது அந்த பையன் தந்தை பெரியாரிடம் சொல்கிறான். தந்தை பெரியார் ராஜாஜியிடம் சொல்லுகிறார். ராஜாஜி கேட்டு பார்க்கிறார், முடியாது, சனாதனம் தர்ணாசிரமம் அந்த கொள்கைப்படிதான் நான் நடப்பேன், நான் இரண்டு பேரையும் பிரித்துத்தான் நான் பந்தி வைப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த பையன் அங்கே படிக்க விருப்பமில்லை, எனக்கு அங்கே படிக்க விருப்பமில்லை அப்பா என்று ஒரு புரட்சிக்காரனாக அந்த சிறுவன் அப்பாவிடம் சொல்கிறார். காந்திக்கும் போகிறது இது, இன்னும் காந்திக்கும் போகுது, காந்தியும் சொல்றாரு அப்பையும் கேட்கல. அந்த பையன் ஒசூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு குருகுலத்தில் சேர்க்கிறார்கள். அங்கே நன்றாக படிக்கிறான். நந்தி ஹில்ஸ் என்ற ஒரு நந்தி மலை, அங்கே சுற்றுலாவிற்கு அழைத்து போகிற குழந்தைகளில் ஓமந்துரார் பையனும் ஒருவன். சுற்றுலா முடித்து விட்டு கீழே வந்த பையன் ஒரு நச்சு சுரத்தோடு கீழே இறங்குகிறான். பெங்களூரிலே அவனுக்கு மருத்துவம் பார்க்கப்படுகிறது. பையனில்லை, பையன் இறந்து விடுகிறான். இங்கே பாமரன் சொல்லும் போது அந்த அடக்கம் செய்வதற்கு போகாத அந்த ஒரு கதையை சொன்னார். அதே கதை தானே ஓமந்துராருடைய கதை. பையன் இறந்து விட்டான், முதலமைச்சருக்கு செய்தி வருகிறது.
அந்த முதலமைச்சன் என்று சொன்னான் தெரியும்.

0: தெரியுமா? எனக்கு மக்களின் பணி இருக்கிறது, எனக்கு நிறைய கோப்புகள் பார்க்க வேண்டிய பணி இருக்கிறது என்று சொல்லி தன் உடன்பிறந்தானை அனுப்பியே, நீ போய் இறுதிச் சடங்கு முடித்து விட்டு வா என்கிறான். உடன்பிறந்தான் போய் எரித்து விட்டு அந்த சாம்பல் பொட்டலத்தை கொண்டு வந்து இந்தா உன் மகன் என்று நீட்டினான். நீட்டியது ஓமந்துராருடைய உடன்பிறந்தான் கையல்ல, வர்ணாசிரமத்தின் கொலைக்கரம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கல்வி மறுக்கப்பட்ட வரலாற்றை பற்றி மட்டும் பேசினால் அது தமிழன் இளங்கோ ஒரு முழு புத்தகத்தை நமக்கு தர முடியும். ஆயிரம் குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் தமிழர்களுக்குள் இந்த தேவை, நம்மை யாரோ ஒருவன் எங்கோ இருந்து கொண்டு நம்முடைய அனைவரையும் ஒற்றுமை இல்லாமல் நம் இனக்குழுக்களை பிளவுபடுத்தி அப்பனும் மகனும் கட்டி பிடித்து புரள்கிறார்கள், இன்னொரு நாள் வந்து கட்டி தழுவுகிறார்கள், இன்னொரு இடத்தில் ஐந்து கூறு ஆறு கூறு ஒரு இனக்குழுவில், இன்னொரு இடத்தில் ஐந்து கூறு ஆறு கூறு ஒரு இனக்குழுவில் என்ன நடக்கும் இந்த தமிழ்நாட்டில் இப்படி இருந்தால்? அனைத்து இனக்குழுக்களும் தங்களுடைய சுயநலத்தை மறந்த தலைவர்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் அனைவரும் ஒட்டுமொத்த தமிழர்கள், உலக தமிழர்கள் என்று நீங்கள் ஒற்றுமையாகாமல் இந்த தமிழ்நாடு ஒரு நல்ல அரசியலை, ஒரு நல்ல தலைவனை காண முடியாது. அந்த நல்ல தலைவனை உருவாக்குவதற்கான ஒரு நல்ல நூல் தான் திருக்கின் புத்தர். அதற்குள் இன்னும் எவ்வளவோ பேசலாம், ஆனால் நீண்ட நேரமாக வைகுண்டரையா காத்திருக்கிறார். அவருடைய புரட்சி தமிழை நாம் கேட்க இருக்கிறோம். பல்வேறு வகையான பொது தலைவர்கள் இவர்கள் எல்லாம். இத்தகைய பொது தலைவர்களை நாம் ஒன்று கூட்டி அனைத்து அரசியல் பேசுகிற தலைவர்களையும் ஒரு இடத்தில் அமர வைத்து இந்த தமிழர்களை வீணாக்குகிற அரசியலை நிறுத்துங்கள் ஐயா என்று சொல்ல வேண்டிய தகுதி ஐயா அவர்களுக்கு இருக்குது. நம்ம சாந்தலிங்க அடிகளாருக்கு இருக்கிறது. எனவே தாழ்த்தப்பட்டவன் யாரால் தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன் யாரால் பிற்படுத்தப்பட்டவன், மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் யாரால் மிகவும் பிற்படுத்தப்பட்டவன், அந்த கேள்விக்கு பதில் தேடுங்கள். தமிழ்நாட்டின் அரசியல் வெல்லும். நன்றி, வணக்கம்.
1: காவியு நீரும் கையில் தரித்து நம்பும் ஆவி குடிபோர வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள், உண்மை சந்திக்க என்று மன்னனிடம் சென்று சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா?

0: யார்?
1: அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார்?
2: புறாவுக்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னரின் வரலாற்றை, சேர்க்காலில் மகனை இட்டு நியாயம் காத்த மனுநீதி சோழனது பெருங்கதையை, நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனது பூம்புகாரை எழுதுவோர், பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள், என் பெயர் கண்ணகி.
1: உன் முறையீடு என்னவோ?
2: முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமதனை மூளையாக்க முடிவுணிந்த மன்னவனே, எந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்க.
1: நீ யார்?
2: கண்ணகி, கையில் தனிச்சிலம்படம் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வழுவான் நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி.
1: என்ன?
2: பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் கொலமண்டலத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றாய். அந்த கொடிக்கம்பம் முறிந்து விட அயல் நாட்டார் இகழ்ந்துரைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசன், அறிந்திடுக.
1: ஓ, கோவலன் மனைவி?
3: கோவலன் மனைவி?
1: சிலம்பு திருடிய கழுவனின் மனைவி?
2: போதும், யாகாவார் ஆயினும் நாகாக்க மன்னா நாகாக்க. யார் கழுவன்? என் கணவனா கழுவன்? இல்லை இல்லை, அவரை கழுவன் என்று குற்றம் சாட்டிய கைவர்களின் கழுவர்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி.
1: கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். கழுவனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியுமல்லவா?
2: நீதியின் இலக்கண முறைக்கும் நெடுஞ்செழிய பாணியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததோ நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே இங்கு நீதி. அதனால்தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலையில் தள்ளிவிட்டீர்கள். கொச்சவனே, குடைநிழலில் குஞ்சர மூர்பவனே, எண்ணிப்பா, கொலு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானே? சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பெற்றவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே? இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசே? உனக்கு பெயரா அரங்காக்கும் மன்னன்?
1: என்ன
2: அரசே?
1: கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு.
2: கோப்பெருந்தேவியின் சிலம்பு இல்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு.
1: நம்ப முடியாது. என்ன?
2: நீயா நம்புவதற்கு? உன்னையா நம்ப சொல்கிறார்கள். உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ.
1: நான் குற்றவாளி?
2: ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருங்கேழ்மை பெரியவர்கள், இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்களோட கேட்டும் நல்ல தீர்ப்பு. ஆண்டோர்களே, அறிவிந்து நீ ஆட்பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய படை கடந்தான், அவனையெல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாய் மேல் ஆணையாக, தமிழ் மேல் ஆணையாக, தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள், நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினார் என்பது குற்றச்சாட்டு, அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு, அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு.
3: வழக்குக்கு என்னம்மா ஆதாரம்?
2: ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மனமாக விற்க வந்தார். மாமாவிகள் அவரை கொன்று குவிந்து விட்டார்கள்.
1: அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு?
2: அவைகளில் ஒன்று என்னுடையது.
1: அதற்கு அடையாளம்?
2: அடையாளம் வேண்டுமா? ஆயிரம் கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என அத்தானை கேட்டிருந்தா நீதி வழுவான் நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே, என அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே.
3: அம்மா, தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாய.
2: மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா? பெட்டுண்ட தலைதனை ஒட்டி தருவீர்களா? முடியாதுங்களா? முடியாதுங்களா? ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலை போல் உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீதி போனதால், நேர்மை போனதால், மானம் போனதால், மதுரை பாண்டியா, உனது மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா?
1: முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள்.
2: என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள்.
1: அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி இப்படி கொடு, இதோ பார். பார்த்தாயா முத்துக்களை?
2: அடுத்த சிலம்பு.
3: மாணிக்கங்கள்,
2: மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு.
3: மாணிக்கங்கள்.
2: அமைச்சர்களே, அறங்கூறும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீரை கவிழ்ந்து விட்டதா? வாய் அழைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் ஆரம் மரம் திறர் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை உறைந்து நிற்பதை பார்த்து. தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா, உன் நீதி வளைந்த செய்தி கேட்டு. ஆனை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்த தலைகுனியாமல் படை நடத்தும் உனது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பாடு எங்கே? எங்கே? எங்கே? மன்னா, மாசுபடரவும் மாநிலம் நிகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? மாபாதகம் புரிந்த உனக்கு மறுமொழி எதற்காக?
3: தேவையில்லை.
2: வேந்தர் குலத்துக்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற குலை எதற்காக?
3: தேவையில்லை.

0: என்னை காலமெல்லாம் அழவைத்த காவலனே அழு. என் காதலனை, என் கண்ணாளனை, கண்ணிணைந்த மணவாளனை துடிக்க துடிக்க கொன்றுவிட்ட பாவி அழு, அழு, நன்றாக அழு.
1: கண்ணகி, உன் கணவன் கள்வனல்ல, கள்வனல்ல. ஆராயாமல் அவசரத்தில் குன்று வருக அவனை என்று ஆணையிட்ட நானே கள்வன், நானே கள்வன். தமிழே, தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து விடு.

0: தவறியதால் வளைந்து செங்கோலை உங்கள் உயிரையே கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள் அருகே, நிமிர்த்தி விட்டீர்கள்.
1: அழியட்டும், ஒழியட்டும், எல்லாம் அழியட்டும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் இப்பொழுது கேட்க வரைக்கும் சிறப்பு நிகழ்ச்சி டீ கடை. ஆமாங்க, டீ கடை. இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கடகள பட பாடல்கள், அன்றாட நிகழ்வுகள் மற்றும் சிறந்த நகைச்சுவை துணுக்குகள் மற்றும் சிறுகதைகள் எல்லாமே இடம்பெறப்போகுது. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் VMS ராம்குமார். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.

நம்மை தென்றலாய் தழுவி செல்லும் இனிமையான பாடல்களை கேட்க ஆவலாக இருக்கிறீர்களா? அதுவும் ஒரே இசையமைப்பாளரின் சிறந்த பாடல்களாக இருக்க வேண்டுமா? இதோ உங்களுக்காகவே ஒளிபரப்பாகிறது மாலை தென்றல். பசிபிக் கரையிலிருந்து நாள்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை அமெரிக்கன் தமிழ் ரேடியோவில் புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களின் இனிமையான பாடல்களை கேட்க தவறாதீர்கள். இந்த நிகழ்ச்சியை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ ஆப் மூலமாகவும் அல்லது இணையதளம் மூலமாகவும் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் பாடல்களை கேட்டு கூதுகளிக்க மாலை தென்றல்.

அந்த மாதிரி.

0: கிளம்பு. சென்னைக்கு போனும், வாடகை எவ்வளவு?
1: 600.
0: 600? சரி வா போகலாம்.
1: எல்லா வண்டியும் போயிடுச்சே.
0: எல்லா வண்டியும் போன தெரிஞ்சாயா? உன் வண்டிய கூப்பிடுறேன், வா போ.
1: வரணுமா? வரும். ஆனா வராது.
0: வரும் ஆனா வராதா? யோ, வரும் சொல்லு இல்ல வராது சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற?
1: வரும் தம்பி, ஆனா வராது.
0: என்னடா இது, ஓவரா இருக்கிறான். இந்த மாதிரியா 600 சொல்லியா? கூட 50 போட்டு 650 தரேன், வா போவா.
1: 650? வரும் ஆனா வராது.
0: அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? யோ பெருசே, இந்த மாதிரி 700 தரையா, வாயா போலாம்.
1: 700?
0: என்ன
1: சரி போவோம்.
0: அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்காக இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க. குப்பல் அறிமா இருக்கு, இதுக்கு 700 கொடுத்தா ஏத்து வரா. எல்லாம் நேரம்
1: பிடிக்கும் போது நாம என்ன பண்றது?
0: வேமா சாட் பண்ணியா, போவோம்.
1: இங்கதானே இருந்த
0: அப்படித்தான்
1: தம்பி போகணும்.
0: கூட்டம் இல்லையா? ரோடு அனாதையா கிடக்கு.
1: அது தெரியுது. பொதுவா சொன்ன,
0: நல்லா பொதுவா சொன்ன.
1: தம்பி, நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக தக தக தகனு மின்றீங்க.
0: எம்ஜிஆர் மாதிரி?
1: ஆமா.
0: கலரா?
1: ஆமா.
0: நானு?
1: ஆமா.
0: யோ பேசாம ஓட்டியாச்சு. எம்ஜிஆர் முன்ன பாத்திருக்கா இல்லையா?
1: என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு.
0: யோ பங்குனி வெளி பல்ல காட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்கு.
1: அது தெரியுது. நான் நேத்து நடந்தத சொன்னேன்.
0: நல்லா நடந்துச்சு நேத்து
1: தம்பி. கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க.
0: எங்க கிளம்புறாங்க?
1: அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க.
0: அது மஞ்ச கொடியா? மஞ்ச லாரி.
1: லாரியா?

0: அம்மா அம்மா ஐயா வரும் வராதுன்னு கலந்து சொன்னானே, அதுக்கு தானே அர்த்தம்? என்ன பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே? அப்பயே நான் சுதாரிச்சிருக்கேன் வேணாமா? கண்ணு இல்லாத கவோதி பயல முழு கர கரப்பாம்பூச்சி மாதிரி கவித்து வச்சிருக்கானே பாவி.
1: இந்த கிழமை இருக்கானா இல்லையான்னு கூட தெரியலையே. ஐயோ
2: தம்பி
0: இருக்கியா?
2: ஆறி போயிடுச்சா? போவோமா?
0: ஏன்னா ஒரு மனுஷன் சாவளிக்க பார்த்து மறுபடியும் புறப்படலாமா கேக்குறீங்க? இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து கைய கலப்பணம் பிடிச்சு அடுப்புல வச்சு போயிடு ராஸ்கர். கண்ணு தெரியாது.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

0: அம்மா, அடக்க முடியலையே, அடக்க முடியலையே. அதுக்குள்ள யாரு?
1: ஆளே இல்ல, பெல்லு.
2: அதான் நீ இருக்கல்ல.
1: நான் ஓரமா தான் இருக்கேன். கொங்காங்கோ
0: திமிரு. இப்ப யாரு? ஐயோ, கரெக்டா இங்க.
2: அம்மா கொஞ்சம் இறங்குமா?
0: அறிவில்லை. ஐயோ, முடியலையா? முட்டிக்கிட்டு நிக்குது.
2: முட்டிக்கிட்டு இருந்தா ஏ, இங்க வா, இங்க வா, இங்க வா.
0: என்ன,
2: இங்க வா. நீ தானே நீ போலீஸ்காரனோட வந்த?
0: அது நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி.
2: அப்ப நீ?
0: நான் மங்கி சங்கி.
2: பேருங்களை பாரு, மங்கி சொங்கிட்டு. வண்டியில ஏறு.
0: நான் எதுக்கு வண்டியில ஏறனா?
2: மறைவான இடத்துல போய் இறக்கி விடுறேன், ஏறு.
0: உனக்கு எதுக்கு? உன் வேலையை பார்த்துட்டு போய் முடிக்க. என்னங்கடா கர்ச்சிப்பையே கத்தி மாதிரி உருவுறீங்க? முடியலையே. நாங்க என்ன பண்ணப்பா?
2: முடியாது.
0: ஆனா இப்படி ஆச்சுன்னு பாத்து.
2: முடியாது.
0: ஆட போகடா கொய்யாங்கோ.
2: என்ன சவுண்டு? டயர் கேர் வெடிச்சிருச்சா?
0: டயர்லாம் ஒண்ணு வெடிக்கல, டேங்க் வெடிச்சிருச்சு.
2: இது பெட்ரோல் டேங்கா?
0: பெட்ரோல் டேங்க் இல்லையா, யூரின் டேங்க்.
2: ஒழுங்க வாட்டர் வாஷ் பண்ணி வண்டியை கொண்டாந்து குடுக்கற. இல்ல, கொண்ட இருக்கும், மண்டை இருக்காது. கொய்யா.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: அக்கமக ஐயப்பா என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
1: யாரோட அக்கமகடாய்?
2: அண்ணனோட அக்கமக. அது நடந்து வந்தா
1: நம்ம பஸ் ஸ்டாண்டு பளபளபளக்கும்.
2: அண்ணனோட பச்சை கிளி அது பறந்து வந்தா.

0: புதுசா
1: இல்ல பழசு?
0: நீ எதை சொல்ற?
1: நீ எதை கேக்குற?
0: நான் உன்ன கேட்டேன்.
1: நான் ட்ரெஸ் நினைச்சேன்.
0: ட்ரெஸ் பழசுங்கிறது நான் பத்தடி தூரத்துல இருந்து வரும்போதே தெரியுது. நீ புதுசுதானே?
1: ஆமா.
0: அதிகாரி வர்றப்ப சலீட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா?
1: எங்க எங்க?
2: ஏய் ஏய் ஏய் மிஸ்டர்,
0: அதிகாரின்னு சொன்னது என்னத்தான்
3: சார்?
0: லெப்ட்ல சலீட் அடிக்கணும்னு எந்த அதிகாரி சொல்லி கொடுத்தான்?
2: நான் சார் சலீட் பண்ற ரைட் ஹேண்ட்.
1: ஓ சாரி சார்.
0: என்ன கத்தியில விளையாட்டு?
1: ஐயோ ரத்தம்.
0: என்னடா நட்டம்? இந்த பார், இந்த விளையாட்டு தனத்தையெல்லாம் வீட்டுல மூட்டை கட்டி வச்சுட்டு வரப்பார். அது போக நீ என்னைய பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. ஏன் ரொம்ப வா?
1: ஒரு டவுட்.
0: என்ன?
1: உங்களுக்கு ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க?
0: பாலோமி.

0: 站！啊！ரெண்டு வடை ஒரு டீ.
1: அச்சா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. யாரு கேலரி லவ் லெட்டர் கொடுத்தாடா.
0: சரி, மெட்ராஸ் தான், எங்க தங்க போன் நம்பர் கொடு.
1: இது வெறும் லெட்டர் இல்லடா, என் உயிர்டா.
0: இரு இரு இரு,
1: அடிக்கிறேன் கையில்.
0: 2433 5314. டேய், இது சைதாப்பேட்ட நம்பர்ரா. நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு, நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம். ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னாங்களே, என்னாச்சு? பிரச்சனை என்னன்னு சொல்லு. லூசு பயலா. டேய், பாடி ஸ்டோடாங்கிறது எனக்கு வெளியில கூப்பிடுற பேர்ரா. உள்ளுக்குள்ள ரத்த கிளறின் ஒரு பேர் இருக்கு தெரியுமா உனக்கு? ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். வட போச்சே. தம்பி, டீ இன்ன வரல, தயங்காம சொல்ற. முடிஞ்சிருச்சுல்ல, இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்?

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே, வணக்கம். வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் பசிபிக் நேரப்படி காலை 8 மணிக்கு வழங்கி வரும் திருக்குறள் சிந்தனைகள் என்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இப்போது திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றுகின்றார்.

நான் உங்கள் நண்பன் பிரபாகரன் பேசுகிறேன். அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். திருக்குறள் சிந்தனைகள் என்ற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்று திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தலைமை பொறுப்பில் உள்ள ஒருவருக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகளை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சொற்பொழிவு https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளில் தலைமை பண்புகள். வியக்கத்தக்க சாதனைகள் புரிந்த பலரை பற்றிய செய்திகளை வரலாற்றில் காண்கிறோம். உதாரணமாக, தமிழகம் முழுவதையும் ஆண்ட கரிகால் பெருவளத்தான், அலெக்சாண்டர் த கிரேட், சைரஸ் த கிரேட் ஆஃப் பெர்ஷியா, செங்கிஸ்கான் ஆஃப் மங்கோலியா, அசோக சக்கரவர்த்தி, நெப்போலியன் போனபார்ட் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். வெள்ளையர்களிடமிருந்து இந்தியர்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த காந்தி அடிகள், தென்னாப்பிரிக்காவில் வழக்கிலிருந்த நிறவெறி இனவெறி ஆகியவற்றை எதிர்த்து போராடி அங்குள்ள மக்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த நெல்சன் மாண்டேலா, அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் சம உரிமைகளுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களும் வரலாறு காணாத சாதனைகளை படைத்தவர்களின் பட்டியலில் இடம்பெறத்தக்கவர்கள்தான். மிகப்பெரிய நிறுவனங்களை நிறுவி பாராட்டத்தக்க தொழில்நுட்ப கருவிகளை தயாரித்து விற்பனை செய்து மிகுந்த லாபமடைந்து வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் பலர். அவர்களுள் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கி பல அரிய தொழில்நுட்ப கருவிகளை கண்டுபிடித்து விற்பனை செய்த ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவராகிய பில் கேட்ஸ், அமேசான் நிறுவனத்தை தொடங்கி வணிகத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சாதனைகளையும் படைத்து வெற்றி பெற்ற ஜெஃப் பேசோஸ் ஆகியோரும் குறிப்பிடத்தக்கவர்கள்தான். இவர்கள் தங்கள் சாதனைகளுக்காக சரித்திரத்தில் இடம்பெற்றாலும் இவர்களுடைய சாதனைகளுக்கு உறுதுணையாக இருந்து உழைத்தவர்கள் பலர். படைவீரர்கள் இல்லாமல் கரிகால் பெருவளத்தானும் மற்ற மன்னர்களும் வெற்றிகளை பெற்றிருக்க முடியாது. அயராது உழைத்து சிறைக்கு செல்வதையும் பொருட்படுத்தாமல் தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்த தொண்டர்கள் இல்லாமல் காந்தியடிகள், நெல்சன் மாண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் தங்கள் போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. தங்கள் தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் பல்வேறு பணிகளை செவனே செய்யும் ஊழியர்கள் இல்லாமல் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், ஜெஃப் பேசோஸ் போன்றவர்கள் தங்கள் தொழில்துறைகளில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இத்தனை பேர் பாடுபட்டு உழைத்தாலும் வரலாற்றில் இடம்பெறுபவர்கள் வெற்றி பெற்ற மன்னர்களும் தொழில்துறை தலைவர்களும் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் மட்டுமே தான். தலைவர் என்பவர் யார்? பீட்டர் ட்ரக்கர் என்ற அறிஞர், சரியான செயலலை செய்பவர் தலைவர், செயலலை சரியாக செய்பவர் மேலாளர் என்று ஒரு தலைவருக்கும் மேலாளருக்கும் உள்ள குணங்களை வேறுபடுத்தி காட்டுகிறார். எந்த செயல்கள் நாட்டிற்கு தேவையானவை, நன்மை பயப்பவை, தனக்கு வெற்றியை தருபவை என்று சிந்தித்து முடிவெடுப்பது ஒரு மன்னனின் கடமை. எந்த செயல்கள் நாட்டு மக்களுக்கு அல்லது தன் இனத்திற்கு தேவை என்று போராட்டங்களை தொடங்குவதற்கு முன் முடிவெடுப்பது மக்களுக்காக உழைக்கும் தலைவர்களுக்கு தேவை. எந்த தொழிலை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று முடிவு செய்ய வேண்டியது ஒரு நிறுவனத்தின் தலைவரின் பொறுப்பு. இவ்வாறு முடிவெடுக்கும் பொழுது தலைவர்களின் எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களின் வெற்றி உயர்ந்ததாக இருக்கும் என்பது வள்ளுவரின் கருத்து. உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்தினால்தான் வெற்றி அடைய முடியும். அந்த உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு பலருடைய உதவிகள் தேவை. ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு மற்றவர்களை ஒருங்கிணைத்து அவனுடைய லட்சியத்தை மற்றவர்களும் தங்கள் லட்சியமாக கொள்ளுமாறு அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய உதவியால் தன் லட்சியத்தை அடையும் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். பலரையும் ஒருங்கிணைத்து ஊக்குவித்து அவருடைய உதவியாலும் ஒத்துழைப்பாலும் தன் லட்சியத்தை ஒரு தலைவன் அடைய வேண்டுமானால் அவனிடம் பல சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பண்புகள் என்னவென்று பார்ப்போம். திருக்குறளில் அரசியல் என்ற பிரிவில் ஒரு மன்னன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அவனுக்கு தேவையான தலைமை பண்புகளை பற்றியும் வள்ளுவர் விரிவாக கூறுகிறார். குற்றங்கடிதல், தெரிந்து செயல்வகை, வலி அறிதல், காலம் அறிதல், இடனறிதல், தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், செங்கோன்மை, கொடுங்கோன்மை, விருவந்த செய்யாமை, ஒற்றாடல் என்ற 11 அதிகாரங்களில்
ஒரு மன்னன் எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்பதை பற்றியும், இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, பெரியாரை துணைக்கோடல், சிற்றினஞ்சேராமை, சுற்றந்தழால், பொச்சாவாமை, கண்ணோட்டம், ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை உடைமை, இடுக்கண் அழியாமை ஆகிய 14 அதிகாரங்களில் மன்னனிடம் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றியும் திருக்குறளில் கூறப்பட்டிருக்கிறது. மற்ற அதிகாரங்களை விட இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் பல பண்புகள் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. மன்னனின் பண்புகளை பற்றி வள்ளுவர் இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் கூறும் கருத்துக்களையும் மற்ற அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களையும் இப்பொழுது ஆய்வு செய்வோம். முதலாவதாக அஞ்சாமை. அச்சம் என்பது மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கும் பண்பு. சிலவற்றுக்கு அஞ்ச வேண்டும், சிலவற்றுக்கு அஞ்ச தேவையில்லை. அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சாமை அறிவின்மை, அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சுதல் அறிவுடையவர் அறிவுடையவர் கடமை என்று, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவாளர்களில் என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். உதாரணமாக ஒருவன் பழிபாவங்களுக்கு அஞ்ச வேண்டும், ஆனால் போருக்கு செல்பவன் பகைவரின் படையைக் கண்டு அஞ்சக்கூடாது. ஒரு தொழிலில் இருப்பவன் தன் தொழிலில் தன்னோடு மற்றவர்கள் போட்டியிட்டால் போட்டியைக் கண்டு அஞ்சாமல் தான் தன் தொழிலில் முன்னேறுவதற்கான செயல்களை விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் அச்சம் இருக்கலாம், ஆனால் அந்த அச்சத்தால் மனம் தளராமல் அந்த அச்சத்தை கடந்து செயல்பட வேண்டும். அச்சத்தை கடந்து செயல்படுவதற்கு வீரம் வேண்டும். எப்பொழுது எதற்கு அஞ்ச வேண்டும், எப்பொழுது எதற்கு அஞ்சக்கூடாது என்பதை அறிந்து விவேகத்தோடு செயல்பட வேண்டும். இவ்வாறு விவேகத்தோடு கூடிய வீரத்தைத்தான் வள்ளுவர் அஞ்சாமை என்று கூறுகிறார். அடுத்து அறமும் மரமும். மரம் என்றால் வீரம். வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஒருவன் அறத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் திருக்குறளில் நாம் காணும் கருத்து. மன்னனாக இருப்பவன் அறநெறிகளை பின்பற்றி தனக்கும் தன் குடிமக்களுக்கும் நிகழக்கூடிய தீமைகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற கருத்து குறளில் காணப்படுகிறது. அறநெறிகளிலிருந்து தவறாமல் தன் குடிமக்களுக்கு மற்றவர்களால் எவ்வித தீங்கும் நேராமல் தடுத்து வீரத்திலிருந்து வழுவாமல் இருப்பவனே பெருமைக்குரிய அரசன் என்று, அறநிழுக்காது அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். வள்ளுவர் போரை ஆதரிக்கவில்லை, ஆனால் பகைவர் போரிட்டால் தற்காப்புக்காக போரிடுவதை அவர் ஆதரிக்கிறார். அதனால்தான் படைமாட்சி, படைச்சருக்கு ஆகிய அதிகாரங்கள் குறளில் இடம்பெற்றிருக்கின்றன. வள்ளுவர் உலக இயல்பை நன்கு அறிந்தவர். போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே மன்னனாக இருப்பவன் தானாக போரை தொடங்காவிட்டாலும் பகைவர் போரிட்டால் அவர்களை எதிர்த்து போரிட வேண்டும். அவ்வாறு போரிடுவதற்கு அறம் மட்டும் போதாது, வீரமும் தேவை. மன்னனுக்கு மட்டுமல்லாமல் தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் அறமும் மரமும் தேவை. அவர்களும் அறநெறியில் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தங்கள் நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும். அவர்கள் தங்கள் தொழிலில் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் மனம் தளராமல் துணிவோடு பணியாற்ற வீரம் வேண்டும். ஆகவே அறமும் மரமும் அன்றும் தேவை, இன்றும் தேவை, என்றும் தேவை. அடுத்து ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை என்பது தளராத மனக்கிளர்ச்சியுடனும் விடாமுயற்சியுடனும் பணியாற்றுவதை குறிக்கிறது. ஊக்கமுடைமையை பற்றி கூறும் பொழுது, உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்று என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது ஒருவர் உடைமைகள் பல உடையவராக இருந்தாலும் உடையவர் என சிறப்பித்து கூற தகுதி உடையது ஊக்கம் உடைமையாகும். அவ்வூக்கம் உடைமையை பெறாதவர்கள் பிற உடைமைகள் பலவற்றை பெற்றிருந்தாலும் அவர்கள் உடையர் என்று சிறப்பித்து சொல்லத்தக்கவர்கள் ஆக மாட்டார்கள் என்பது கருத்து. ஊக்கம் என்பதை ஆங்கிலத்தில் எனர்ஜி என்று ஜி.இ. போப் அவர்களும் மற்றவர்களும் மொழிபெயர்க்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஊக்கம் என்பது இன்றியமையாதது. கடந்த நூற்றாண்டில் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி அந்த நிறுவனத்தை மிக லாபகரமாக வழிநடத்தியவர் ஜாக் வெல்ச் என்பவர். ஃபார்ச்சூன் என்ற மாத இதழ் அவருக்கு அமெரிக்காவின் மேலாளர், அமெரிக்காஸ் மேனேஜர் என்று பட்டமளித்து அவரை சிறப்பித்தது. அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஊக்கமுடைமையில் அவருக்கு இருந்த தீவிர நம்பிக்கை என்று
ஜெஃப்ரி கிராமர் என்பவர் தன்னுடைய ஜாக் வெல்ச்சர்ஸ் ஃபோர் ஈஸ் ஆஃப் லீடர்ஷிப் என்ற நூலில் குறிப்பிடுகிறார். தலைவராக இருப்பவர் மிகுந்த ஊக்கமுடையவராக இருப்பது மட்டுமல்லாமல் தன்னோடு பணிபுரிபவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் ஜாக் வெல்ச் உறுதியாக இருந்ததாகவும் அவர் தன் நூலில் குறிப்பிடுகிறார். அடுத்து தூங்காமை. தூங்காமை என்பது தூங்காமல் இருப்பது என்பதை குறிக்கும் சொல் அல்ல. இங்கு தூங்காமை என்பது காலந்தாழ்த்தாமல் செயலாற்றுவதை குறிக்கிறது. மடியின்மை என்ற அதிகாரத்தில் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற அறிவுரை கூறிய வள்ளுவர் பணிகளை செய்யும் பொழுது அவற்றை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். அரசன் தன் பணிகளை செய்வதில் காலந்தாழ்த்தாமல் செய்யும் ஆற்றலும் கல்வியும் மனத்திற்பமும் நீங்காமல் உடையவனாக இருக்க வேண்டும் என்று தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாவிட்டால் அதனால் விளையும் தீமைகளால் நாட்டுக்கு அல்லது நிறுவனத்துக்கு கேடு வரலாம். காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டியவற்றை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதை தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்று வள்ளுவர் கூறுகிறார். மன்னனைப் போலவே நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் தங்கள் பணிகளை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும். துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு பலர் இருப்பார்கள். அவர்கள் வெவ்வேறு அறிவுரைகள் கூறுவார்கள். ஒரு சூழ்நிலையில் பலவிதமாக முடிவெடுக்க வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது ஆராய்ந்து தெளிவான ஒரு உறுதியான முடிவெடுக்கும் மனத்திற்பந்தான் துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு துணிவுடைமை ஒரு இன்றியமையாத பண்பு. அடுத்து கல்வி கேள்வி. தூங்காமையைப் போல் கல்வியும் துணிவும் மன்னனுக்கு தேவை என்று வள்ளுவர் கூறுகிறார். உற்றுழி உதவியும் உருகொருள் கொடுத்தும் பிற்றுநிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறி அனைவருக்கும் கல்வியின் இன்றியமையாமையை ஆரியப்படை கடந்த இளைஞரியன் புறநானூற்றில் வலியுறுத்துகிறான். கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று வள்ளுவர் கல்வியின் சிறப்பை கூறுகிறார். செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை என்று கேள்வியின் சிறப்பையும் வள்ளுவர் கூறுகிறார். பல நூற்றாண்டுகளாக கல்வி மற்றும் கேள்வி ஆகியவற்றின் சிறப்பையும் பெருமையையும் தமிழர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அனைவருக்கும் கல்வியும் கேள்வியும் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. மன்னனுக்கு கல்வியும் கேள்வியும் தேவை, மக்களுக்கும் அவை தேவை. இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கல்வியும் கேள்வியும் மிக மிக இன்றியமையாதது என்பது அனைவரும் அறிந்த கருத்து. அடுத்து அறிவு. மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் கல்வியும் தேவை அறிவும் தேவை. கல்வி வேறு அறிவு வேறு. இங்கு அறிவு என்பது கல்வியால் பெற்ற அறிவும் அறிவும் அனுபவம் கலந்த சரியான முடிவெடுக்கும் ஆற்றல் ஆகிய மெய்யறிவு என்பதை குறிக்கிறது. அதாவது மெய்யறிவு என்பது கல்வி அறிவும் அனுபவத்தால் வந்த அறிவும் கலந்தது. உதாரணமாக முறையாக கல்வி கற்காவிட்டாலும் ஆலோசகர்களிடத்திலிருந்து வெவ்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு தன் சொந்த அறிவையும் அனுபவத்தையும் கலந்து சரியான முடிவெடுக்கும் மெய்யறிவு உடையவர்களாக சிலர் இருந்ததை நாம் வரலாற்றில் காண்கிறோம். முகலாய சக்கரவர்த்தி அக்பர் பதவிக்கு வந்த பொழுது அவருக்கு 13 வயது. அவர் முறையாக கல்வி கற்காதவர். ஆனால் நல்லாட்சி புரிய வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு தன்னுடைய அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து பலரும் பாராட்டத்தக்க வகையில் தன்னுடைய மெய்யறிவை பயன்படுத்தி அக்பர் ஆட்சி புரிந்தார். கடந்த நூற்றாண்டில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் ஒரு படிக்காத மேதை. மக்களின் நலத்தையே மனத்தில் கொண்டு பல நல்ல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தினார். மற்றும் தமிழர்களின் முன்னேற்றத்தை மனத்தில் கொண்டு சுயமரியாதையையும் பெண் உரிமையையும் பகுத்தறிவையும் தமிழர்களிடையே பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் வாழ்நாள் முழுதும் உழைத்து தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய தந்தை பெரியார் 3வகுப்பு மட்டுமே படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு சிறப்பானது, ஆனால் மெய்யறிவு அதைவிட சிறப்பானது. தலைவர்களுக்கு மிக மிக தேவையானது மெய்யறிவு என்பதற்கு அக்பர் காமராஜர் பெரியார் போன்ற தலைவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து ஈகை. வறுமையில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து உதவி செய்வதே ஈகை. சங்க காலத்தில் மன்னர்களும் வள்ளல்களும் வறியவர்களுக்கு வரையாது கொடுத்ததாக புறநானூற்றில் காணலாம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் ஏழைகளுக்கான சமூக நலத்திட்டங்கள் எவையும் இருந்ததாக தெரியவில்லை.
அதனால் மன்னர்களும் வள்ளல்களும் ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். உருவசையும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவர் நாட்டுக்கு இலக்கணம் வகுக்கிறார். மன்னர்கள் தங்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வில் அக்கறை காட்டுவது இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து. இன்றைய சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் குடிமக்களின் நல்வாழ்விலும், நிறுவனங்களின் தலைவர்கள் தங்கள் ஊழியர்களின் நல்வாழ்விலும் அக்கறை காட்ட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவதாகவும் சொல்லலாம். கொடை. ஈகை என்பது வேறு, கொடை என்பது வேறு. வரியார்க்குன்றுவதே ஈகை என்பது வள்ளுவரின் கருத்து. அறிவில் சிறந்த புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆடல் பாடல் போன்ற கலைகளில் சிறந்து விளங்கிய விரல் இயற்கும் பாடல்களுக்கும் மன்னர்கள் பொன்னும் பொருளும் அளிப்பது கொடை என்று சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் கருதப்பட்டது. தற்காலத்தில் போர், கலை, இலக்கியம், விளையாட்டு போன்ற துறைகளில் சாதனை படைப்பவர்களுக்கு அரசு விருதுகள் வழங்குகின்றன. நிறுவனங்களில் சிறப்பாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகளும் வெகுமதிகளும் வழங்கப்படுகின்றன. ஏழைகளுக்கு ஈகையும் தகுதி உடையவர்களுக்கு கொடையும் அளித்து அவர்களை ஆதரிக்கும் பண்பு தலைவர்களுக்குரிய பண்புகளில் ஒன்று. அடுத்து அழி. அழி என்ற சொல் அன்பு, கொடை, இரக்கம், தலையழி, கருணை போன்ற பலவற்றை குறிக்கும் ஒரு சொல். இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் தகுதியானவர்களை மதித்து அவர்களுக்கு வேண்டுவனவற்றை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தாராளமாக கொடுக்கும் மனப்பான்மையைத்தான் அழி என்ற சொல் குறிப்பதாக தோன்றுகிறது. மன்னனுக்கு அத்தகைய தாராள குணம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அத்தகைய தாராள குணத்திற்கு இணையான ஆங்கில சொல் ஜெனராசிட்டி. அமெரிக்க எழுத்தாளரும் நூலாசிரியருமாகிய ஜான் மேக்ஸ்வெல் என்பவர் தன்னுடைய தி 21 இண்டிஸ்பென்சிபிள் குவாலிட்டிஸ் ஆஃப் எ லீடர் என்ற நூலில் தலைமை பொறுப்பவர்கள் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய இன்றியமையாத நற்குணங்களுள் தாராள குணமும் ஒன்று என்று கூறுகிறார். ஒரு தலைவரிடம் உள்ள தாராள மனப்பான்மையை தவிர அவருடைய வேறு எந்த குணத்தாலும் அவரை பற்றி தெளிவாக கூற முடியாது. மற்றும் தாராள மனப்பான்மையைப் போல் அவருக்கு உதவக்கூடிய பண்பு வேறு எதுவும் இல்லை. தாராள குணம் என்பது அவ்வப்பொழுது நிகழும் நிகழ்வாக இல்லாமல் அவருடைய இதயத்திலிருந்து ஒரு இயற்கையான பண்பாக இருக்க வேண்டும் என்று ஜான் மேக்ஸ்வெல் கூறுகிறார். ஸ்டீவன் கவி என்ற அறிஞரும் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் தாராள மனப்பான்மை ஒன்று என்று தன்னுடைய பிரின்சிபல் சென்டர் லீடர்ஷிப் என்ற நூலில் கூறுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வள்ளுவருடைய கருத்தும் தற்கால அறிஞர்களாகிய ஜான் மேக்ஸ்வெல் மற்றும் ஸ்டீவன் கவி ஆகியோரின் கருத்தும் ஒத்திருப்பது வியக்கத்தக்கது. அடுத்து காட்சிக்கு எளிமை. ஒரு தலைவன் காட்சிக்கு எளியவன் என்றால் அவனை அனைவரும் சென்று காண்பது எளிது என்பதை குறிக்கிறது. சங்க காலத்திலும் அதற்கு பின்பும் புலவர்களும் பாணர்களும் மன்னர்களை எளிதில் சந்திக்க முடிந்ததாக புறநானூற்று பாடலிலிருந்து தெரிய வருகிறது. அண்மை காலத்தில் வாழ்ந்த தமிழகத்தின் முதல்வர் அறிஞர் அண்ணா, இந்திய குடியரசு தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஆகிய இருவரையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் இருவரும் காட்சிக்கு எளியவர்களாக இருந்ததாக பலரும் கருதுகின்றனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை அதிகாரியை காண்பது அந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு கூட அவ்வளவு எளிதல்ல. கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் கூறல். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொல் கூறாமல் இருப்பது மிகவும் இன்றியமையாது. அவர்கள் கடுஞ்சொல் கூறுபவர்களாக இருந்தால் அவர்களிடம் பணிபுரிபவர்கள் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக அவர்கள் கேட்க விரும்பாதவற்றை அவர்களிடம் கூற மாட்டார்கள். நிறுவனத்தின் தோல்விகளும் சோதனைகளும் அவர்களிடமிருந்து மறைக்கப்படும். அதனால் அவர்கள் தங்கள் நிறுவனத்தின் சரியான நிலைமையை புரிந்து கொள்ளாமல் தவறான முடிவுகள் எடுத்து நிறுவனத்திற்கும் தங்கள் பதவிக்கும் கேடு விளைவித்துக் கொள்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர்நிலை அதிகாரியாக கணினித்துறையில் பணிபுரிந்தேன். அந்த நிறுவனத்தின் வருமானம் ஆண்டுக்கு 2000 கோடி டாலர். அந்த நிறுவனத்தில் ஏறத்தாழ 100,000 பேர் பணிபுரிந்தார்கள். அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி மிகுந்த கோபக்காரர். நிறுவனத்தின் வருமானம் குறைந்ததாகவோ அல்லது எந்த துறையிலாவது நிறுவனத்தின் வளர்ச்சி குறைந்ததாகவோ கேள்விப்பட்டால் அந்த செய்தியை கூறியவர்களிடம் அவர் மிகுந்த கோபமடைந்து செய்தியை கூறியவர்களை கடுஞ்சொற்களையும் தகாத சொற்களையும் கூறி திட்டுவார். பல சமயங்களில் எந்த துறையில் வளர்ச்சி குறைந்ததோ அல்லது நஷ்டமடைந்ததோ
அந்த துறைகளுக்கு பொறுப்பானவர்களை கடுமையாக திட்டுவது மட்டுமல்லாமல் முன்கோபத்தால் சரியாக விசாரிக்காமல் அவர்களை பணி நீக்கம் செய்து விடுவார். அவருடைய கோபத்திற்கும் கடுஞ்சொற்களுக்கும் அஞ்சி பலரும் அவரிடத்திலிருந்து உண்மைகளை மறைக்கவும் பொய்க்கணக்கு எழுதவும் ஆரம்பித்தார்கள். அந்த தலைவர் பதவியிலிருந்த 2 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் பல வகைகளிலும் பின்னடைந்து $79 இருந்த நிறுவனத்தின் பங்கு $17 சரிந்தது. அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது அந்த நிறுவனம் வேறொருவரின் தலைமையில் பெருமளவில் வளர்ச்சியடைந்து ஒரு பங்கு ஏறத்தாழ $200 உயர்ந்து பலராலும் பாராட்டப்படுகிறது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொற்கள் கூறாமல் இருப்பது மட்டுமல்ல, இனிய சொற்களை பேச வேண்டும் என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இனிய சொற்களை பேசி வேண்டுவோர்க்கு வேண்டுவன கொடுத்து அன்போடும் அறத்தோடும் ஒரு தலைவன் ஆட்சி புரிந்தால் அவன் பலராலும் புகழப்படுவது மட்டுமல்லாமல் அவன் விரும்பிய வெற்றிகளை அடைவான் என்பது வள்ளுவரின் கருத்து. இக்கருத்து வள்ளுவர் காலத்தில் மட்டுமல்லாமல் இக்காலத்துக்கும் ஏற்புடையதுதான். அடுத்து செவிகைப்ப சொற்பொருத்தம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் தான் செய்யும் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் அமைச்சர்களும் பெரியோர்களும் தன்னுடைய காது கசக்கும்படியாக இடித்துரைத்தாலும் அவர்களின் சொற்களை மன்னர்கள் பொறுத்து கொள்வது செவிகைப்ப சொற்பொருத்தல் என்றழைக்கப்பட்டது. புறநானூற்றில் 8 பாடல்கள் செவி அறிவுரு என்ற துறையைச் சார்ந்தவை. அந்த துறையில் உள்ள பாடல்கள் அனைத்தும் புலவர்கள் மன்னர்களுக்கு அறிவுரை வழங்குவனவாக அமைந்துள்ளன. இதிலிருந்து சங்க காலத்தில் மன்னர்கள் புலவர்களின் அறிவுரையை செவி மடுத்து கேட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கியதாக தெரிகிறது. இடித்திரை போரின் சொற்களை பொறுமையாக கேட்டு தன் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் மன்னனாக இருப்பவன் திரித்து கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரெல்லாரும் கெடும் என்று தவறுகளை சுட்டிக்காட்டும் நல்லெண்ணம் உடையவர்களின் சொற்களை தலைமை பதவிகள் இருப்பவர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தங்கள் கருத்துக்களை தவறாமல் வழங்குவதற்கு எதிர்கட்சியைச் சார்ந்தவர்கள் தயங்குவதில்லை. பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்கள் உள்ளனர், இயக்குனர் குழுக்கள் உள்ளன மற்றும் பங்குதாரர்களின் வருடாந்திர கூட்டங்களில் பங்குதாரர்கள் தங்கள் நிறுவனத்தை பற்றிய தங்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள் மற்றும் நிறுவனங்களின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களும் கட்டுப்பாடுகளும் உள்ளன. இதுவரை இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவர் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது வேறு சில அதிகாரங்களில் தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவரின் கருத்துக்களை பார்ப்போம். பெரியாரை துணைக்கோடல் மற்றும் சிற்றனின் சேராமை. கல்வி, கேள்வி, அறிவுடைமை ஆகியவற்றால் ஒரு தலைவன் சிறந்த முடிவெடுக்கவும் அவற்றை செயல்படுத்தவும் முடியுமென்றாலும் அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியோரை தலைவர்கள் தமக்கு துணையாக கொள்வது மிகவும் இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து என்று பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திலிருந்து தெரிகிறது. அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியாரை தமக்கு துணையாக கொள்வது அரியவற்றுள்ளெல்லாம் அரியது என்றும் அது வலிமையிலெல்லாம் சிறந்த வலிமை என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இந்த கருத்து இன்றும் பயனுள்ளதாகவும் சிறந்ததாகவும் கருதப்படுகிறது. பல நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் உள்ளவருக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்களும் இயக்குநர்களும் உள்ளனர் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. பெரியாரை துணை கொள்வது சிறந்தது என்று கூறிய வள்ளுவர் சிறியாரோடு சேரக்கூடாது என்று தலைவர்களுக்கு அறிவுரை கூற தவறவில்லை. தான் சேர்ந்த நிலத்தின் இயல்புக்கேற்ப நீர் தெரிந்து தன் தன்மையிலிருந்து வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையதாகிவிடும். அதுபோல் மக்களின் அறிவும் அவர்கள் சேரும் இனத்தின் தன்மைக்கே ஏற்ப மாறும் என்பதால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சிறியாரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். அடுத்து சுற்றந்தளால் சுற்றியிருப்பவர்கள் சுற்றம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் மன்னனுடைய அமைச்சர்கள், படைத்தளபதிகள், ஆலோசகர்கள் மற்றும் அறிவுரை கூறும் பெரியோர்கள் மன்னனுடைய சுற்றத்தாராக கருதப்பட்டார்கள். அன்பு நீங்காத சுற்றம் ஒருவருக்கு வாய்க்குமாயின் அது அவனுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைவர்களோடு நெருங்கி பணியாற்றும் துணைத் தலைவர்கள் போன்றவர்களை
தலைவர்களுக்கு சுற்றமாக கருதலாம். தலைவர்கள் அவருடைய சுற்றத்தோடு அன்போடு வழங்கினால் பல நன்மைகளை பெறலாம். அடுத்து ஆள்வினை உடைமை. ஆள்வினை உடைமை என்பது இடைவிடாது உழைத்து ஒரு செயலை நிறைவேற்றும் ஆற்றலை குறிக்கும் சொல். அதாவது ஆள்வினை உடைமை என்பது விடாமுயற்சி என்றும் பொருள் கொள்ளலாம். ஒரு செயலை முறையாக செய்து முடிப்பதற்கு விடாமுயற்சி தேவை என்பதை வலியுறுத்துவதற்காக வள்ளுவர் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்கிறார். அதாவது ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அரியது என்று எண்ணி மனந்தளராமல் முயற்சி செய்தால் அதற்கேற்ற பெருமை வந்து சேரும் என்கிறார் வள்ளுவர். செய்யத் தொடங்கிய செயல் தெய்வத்தால் கைகூடாவிட்டாலும் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் என்று கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை உறுதிப்படுத்துகிறார். விடாமுயற்சி இல்லாதவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதால் விடாமுயற்சியையும் மன்னனுக்குரிய குணநலங்களில் ஒன்றாக வள்ளுவர் கருதுகிறார். மன்னர்களுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புபவர்கள் அனைவரும் விடாமுயற்சி என்பது இன்றியமையாத பண்பு என்பதை உணர வேண்டும். அடுத்து இடுக்கண் அழியாமை. ஒரு தலைவனுக்கு கல்வியும் அறிவும் பெரியோர் துணையும் விடாமுயற்சியும் இருந்தாலும் சில சமயங்களில் அவனுடைய வெற்றிக்கு தடைகளும் துன்பங்களும் வருவது இயற்கை. அவ்வாறு துன்பங்கள் வருவது இயல்பு என்று உணர்பவன் துன்பங்களால் துன்பப்பட மாட்டான் என்றும், தடைகள் ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் அவற்றை கடந்து வண்டியை இழுத்துச் செல்லும் எருது போல் எடுத்துக்கொண்ட வினையை விடாமுயற்சியுடன் செய்து முடிக்க வல்லவனை அடைந்த துன்பம் தானே துன்பமடையும் என்றும் கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை எடுத்துரைக்கிறார். துன்பங்களை எதிர்கொள்வதற்கு மற்றொரு அறிவுரையும் கூறுகிறார் வள்ளுவர். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூறுவது அதுகப்பதில் என்பது வள்ளுவர் கூறும் அறிவுரை. இது அனைவருக்கும் தெரிந்த குரல். பல அரிய செயல்களை செய்யும் மன்னர்களும் தலைவர்களும் இடுக்கண்களை கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் உழைக்கும் பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து என்பது நன்கு புலப்படுகிறது. அடுத்து பொச்சாவாமை. பொச்சாத்தல் என்றால் மறத்தல் என்றும் பொச்சாவாமை என்றால் மறவாமை என்றும் பொருள். சோம்பேறித்தனத்தால் ஒரு செயலை செய்யாமல் இருக்க வாய்ப்புள்ளது. காலம் தாழ்த்துவதனால் ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாமல் போகலாம். சோம்பேறித்தனம், காலம் தாழ்த்துதல் ஆகியவற்றைப் போல் மறதியும் செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் மறதியையும் தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக அளவு கடந்த கோபத்தை விட சிறந்த மகிழ்ச்சியால் வரும் மறதி தீமையானது என்று, இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து மடியின்மை. மடி என்ற சொல்லுக்கு சோம்பல் என்று பொருள். எண்ணியதை முடிக்கும் காலத்து சோம்பலின்றி உழைத்தல் மடியின்மை என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக தான் செய்யும் பணிகளில் ஊக்கமும் உற்சாகமும் இருப்பவர்கள் சோம்பலின்றி உழைப்பார்கள். சோம்பல் இருந்தால் அது பணிகளை காலத்தில் செய்து முடிப்பதற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் மடியின்மையை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். சோம்பல் இல்லாமல் இருப்பது அரசனுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் தேவையான பண்பு. அடுத்து கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பது பிறருடைய துயரத்தைக் கண்டு இறங்கும் பண்பையும் பிறர் குற்றத்தை மன்னிக்கும் பெருந்தன்மையும் குறிப்பதாகும். இது அனைவரிடத்திலும் இருக்க வேண்டிய பண்பு. இப்பண்பு ஒரு மன்னனிடத்தில் இருந்தால் குடிமக்கள் இன்பமாக வாழ்வதற்கும் அவன் ஆட்சி சிறப்பாக அமைவதற்கும் காரணமாக அமையும். இந்த உலகம் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்த கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற பாண்டிய மன்னன், தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்வோருள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தான். அவன் கூறும் பண்பும் கண்ணோட்டத்தை தான் குறிக்கிறது. கண்ணோட்டம் என்னும் சிறப்புடைய பேரழகு இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வுலகம் அழியாது இருந்து வருகின்றது என்று வள்ளுவரும் கூறுகிறார். இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் கண்ணோட்டம் ஒரு தேவையான பண்புதான். இப்பண்பு தலைவர்களிடம் இருக்குமானால் அவர்கள் மக்களின் அன்பையும் மதிப்பையும் பெறுவர். முடிவாக அறத்துப்பாலில் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய அறங்களை கூறிய வள்ளுவர், பொருட்பாலில் முதல் 25 அதிகாரங்களில் ஒரு மன்னனுக்கு தேவையான பண்புகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறார். தலைவர்கள் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி, அஞ்ச வேண்டாதவற்றுக்கு அஞ்சாமல் அறத்தோடும் விவேகத்தோடு கூடிய வீரமும் துணிவும் உடையவர்களாக இருக்க வேண்டும்.
அவர்கள் ஊக்கத்தோடு சோம்பலும் மறதியுமின்றி காலந்தாழ்த்தாமல் பணியாற்ற வேண்டும். அவர்கள் கல்வியாலும் கேள்வியாலும் அறிய வேண்டியவற்றை அறிந்து தன் அனுபவத்தையும் மனதில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். மற்றும் தலைவர்கள் தம்மை விட அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த பெரியோரை துணையாக கொண்டு சிறியாரோடு சேராமல் தன் சுற்றத்தாரோடு அன்போடு பழகி அவர்களின் ஆதரவை பெற வேண்டும். தலைவர்கள் தாராள குணத்தோடும் இரக்கத்தோடும் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்க வேண்டும். மேலும் அவர்கள் காட்சிக்கு எளியவர்களாக கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் பேசி இடித்திரைப்போர் கூறுவனவற்றை பொறுமையோடு கேட்கும் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியோடு துணிந்து செயல்பட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன் முடியாட்சி காலத்தில் மன்னனுக்காக வள்ளுவர் தலைமை பண்புகளை பற்றி கூறிய கருத்துக்கள் இன்றைய குடியாட்சி காலத்திலும் ஆட்சி செய்பவர்களுக்கும் நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் ஏற்றவையாக உள்ளன என்பது நாம் எண்ணி எண்ணி வியக்கத்தக்கது. இன்று வள்ளுவர் கூறும் தலைமை பண்புகளை பார்த்தோம். இன்று நான் கூறிய கருத்துக்கள் https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சொற்பொழிவில் திருக்குறள் மேலாண்மை என்ற தலைப்பில் மேலாண்மையை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். இதுவரை பொறுமையாக செவிமடுத்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தம்முடைய திருக்குறள் சிந்தனைகளை வழங்கியதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ @gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நன்றி.
1: ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல்
2: இயன்ற போதெல்லாம் நல்லதே செய்க.
3: Do all the good you can at all times and places and in all ways possible.
1: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
2: சிறப்பும் செல்வமும் தரும் அறத்தினும் நன்மை தருவது எது?
3: There is nothing more profitable than righteous living which gives prosperity and dignity.
1: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற.
2: தூய மனமே நல்லறம் ஆகும்.
3: Ensure purity of mind. That is the basis of all virtues.
1: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காம் இயன்றது அறம்.
2: பொறாமை ஆசை கோபம் தீச்சொல் இந்நான்கும் அறத்திற்கில்லை.
3: Virtue does not know envy, greed, anger, or spiteful words.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: இந்த பகலில நம்பி பில்லு கூட கட்ட முடியாம ஆஸ்பத்திரி செவரையில் குச்சா ஒடி ஆடுறது. ஐயோ, இனிமே நம்ம தொழில முன்னேறணும்னா நம்ம தான் போராடணும்.
2: அப்பா கூட ஒரே போரு, வீட்டுல இருந்தாலாவது டிவி பாத்துட்டு இருக்கலாம். ஏ என்டர்டைன்மென்ட் போச்சு.
1: எவனையும் நம்ப கூடாதுப்பா. நடு காட்டுல விட்டுட்டு போயிடறாங்களே. அம்மா கடக்குதே.
2: அங்கிள், அங்கிள்
1: என்னம்மா
2: இங்க வாங்கல?
1: நானா? என்னடா ராஜாத்தி, எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன வேணும்?
2: இந்தாங்க சாக்லேட் சாப்பிடுங்க.
1: சாக்லேட்டா? உனக்கு எதுவும் பிறந்த நாளா? நல்ல தீர்க்காய் சாருமா.

0: என்னது?
1: எப்ப அப்புறம் பேசுறப்பா,
0: ஏன் அழுகிற?
2: சாக்லேட்
1: புடிங்கிட்டு
3: அம்மா
0: முளைச்சு இலையே விடல, எவ்வளவு பெரிய வேலை பாத்துட்டு போதுபத்தியா?
3: இப்ப இதுக்கெல்லாம் நம்மள யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? சந்தோஷம், யூஸ் பண்ணுங்க. யூஸ்
4: GCSMR, Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

அந்த மூணு குஞ்சுல மூத்த குஞ்சிக்கிற தேடி மூணு மலை சுத்தி வந்தேன், நடு குஞ்சிக்கிற தேடி நாலு மலை சுத்தி வந்தேன், இளைய

அடிக்க நாம் பெத்த மக்கா அழுத கண்ணீரு ஆறா பெருகி ஆன குளிப்பாட்ட குளமா பெருகி குதிரை குளிப்பாட்ட ஏரி பெருகி எருது குளிப்பாட்ட பள்ளம் பெருகி பன்னி குளிப்பாட்ட

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.